நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ஸ் அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம்.

நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம்.

0: நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிலை 720 கிலோஹர்ட்ஸில் முற்பகல் 11:25 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் சுழல் விளக்கு, தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 5 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. முதலில் ஆசிரியர் தினம், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி. சந்திரா அவர்கள்.

காலை 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரை சித்திரம். 9 அரங்கிசை கே. பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர். சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்த்துபவர் டி. கே. பத்மநாபன். பங்கேற்போர் எஸ். கோகிலா, எஸ். சோமியா, ஜி. தனதர்ஷினி, எஸ். கோமதி லக்ஷ்மி, ஜி. சிலம்பரசன், எம். பாரதி ஆகியோர். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வந்தன் விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல். உரை சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர் அவர்கள். 2:15 திரைகாணும். இரண்டு வானிலை மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. விஜயகுமார். 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சந்திரிகா அவர்களின் உரை. தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தகவல் முனைவர் வி. பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:05 தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் 8:05, 9:15 திரைகாணம், 8:45 த லயன் அண்ட் த ஜுவல் லிட்டரரி டாக் ஆன் ஓலே ஷோயிங்கா அவர்களின் நாடகம். இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி. மைனார் அவர்கள். 10 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் லயவிநியாசம் வித்வான் காளிப்பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை, விட்டல் ராஜ்புரா அவர்களின் பக்கவாட்ச்.

101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரப், 10:02 கெட் செட்கோ, 11:00

0: 2022. திரைகானம் 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 பகுதி தொடர்ந்து திரைகானம். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வன்தான் விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து இளைஞர் உலகம். ஒரு மணிக்கு திரைகானம், பிற்பகல் 2 ரெயின்போ மெலடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். 9 ரெயின்போ ராகங்கள், 10 ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆசிரியர்கள் தினம் குறித்த உரை, தொடர்ந்து ரசகுளிகளு, 12 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைப்பேருரை. கிருஷ்ண ஜனனம் நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகாணம், 3 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 அரங்கிசையில் ஏ கே மகேஷ் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சின்றல், தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதமும், 8:10 வேப்பமர உச்சியில் நின்று நாடகம், எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள், நடிப்பு ஏ கலைப்பித்தன், வி கோவிந்தராஜன், டி சாந்தி, ஏ எம் ஜெயந்தி, டாக்டர் வி கல்யாணராமன், வி அன்பரசு, எஸ்டிஎஸ் திருமலை ஆகியோர், அமைப்பு எம் கே சத்யஸ்ரீ. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. President Draupadi Murmu has called upon teachers and educators to continually update their knowledge, embrace technology and adopt innovative teaching methods. In her message on the occasion of Teachers' Day today, the president said, "Teachers and educators play a vital role in nurturing talent and strengthening character through the guidance and mentorship." She said dedicated and caring teachers can recognize the unique potential of students, inspire them and encourage them to strive for excellence. Teachers' Day is observed every year on 5th of September to mark the birth anniversary of Dr. Radhakrishnan, a renowned educationist, author, philosopher and former president. The occasion honors the vital role of teachers and educators in nation building. Teachers transform the lives of students, shape generations and strengthen the foundations of society. On the occasion, President Murmu will confer the National Teachers Awards on 48 school teachers in New Delhi this morning. The selected teachers are from 27 states, 7 union territories and 6 central government organizations. She will also present national awards to 21 teachers and faculty members from higher education institutions and polytechnics. Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi today. Mr. Modi will also address the gathering on the occasion. Sri Ram College of Commerce, part of the University of Delhi, is one of the country's premier institutions of higher education. Established in 1926 by eminent industrialist and philanthropist Sir Sri Ram, the college has, over the past century, nurtured generations of scholars, professionals, administrators, entrepreneurs, policymakers, and nation builders. Vice President C.P. Radhakrishnan will be on a day-long visit to Chennai in Tamil Nadu today. He will participate in

0: India Valves 2026, a national academic meeting focused on advancing the treatment of valvular and structural heart diseases. He will also launch the India Valve Registry at Guindy in Chennai. The External Affairs Ministry has said three more Indian nationals, including a five-year-old child, have been rescued from the flood-hit Trishuli Bazar area of Nepal, bringing the total count of Indian evacuees to 169. Sharing border updates on the safety of Indian nationals while briefing media in New Delhi yesterday, MEA spokesperson Randhir Jaiswal said 275 Indian nationals remain missing. He noted that 1,907 Indians have safely crossed over to Nepal from China. Mr. Jaiswal said that the Indian Embassy in Kathmandu is facilitating the return of Indian evacuees on flights back home. The spokesperson said India has supplied around 95 tons of relief material to Nepal since the devastating flash floods hit the country on the 26th of last month. The UN General Assembly has voted to replace the traditional world map with one that more accurately reflects the size of Africa. The Correct the Map resolution, sponsored by Togo and backed by African Union members, passed with the support of 164 nations, include France and the UK. The United States was the only nation to vote against it, while six countries abstained. The UN vote is non-binding, but it will encourage governments and institutions to stop using the traditional Mercator map. The National Testing Agency has released admit cards for candidates appearing for UGC NET June 2026 in English, Commerce and Sociology on the 9th and 10th of this month. Candidates can download their admit cards from ugcnet.ta.nic.in using the login credentials. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till 9th of this month. Union Home and Cooperation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, he said, India is moving towards becoming a global sporting hub. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக

0: திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. மீண்டும் வழிபாடு நாளை காலை 6:15. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை.
1: உழவர்களுக்கான செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
2: நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாவே குறைக்கலாம்.
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
3: கேவிகே வந்து இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
1: தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். உழவர்களே, வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின், இமிடாக்ளோபிரிட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு 1 முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குப்போயிங் நோய்க்கு கார்பன்டசிம் 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மறுதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள்: நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள், முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி

0: அதன்மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஓர் ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழா

தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று

0: மாணவர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தாவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தாவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது, ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர், சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை

0: மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளிலிருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷ்வாணி சென்னை.

0: எல்லா சீசன்களிலும் மாம்பழம் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படும் தலைமுறை நம்முடையது. சீசன் தாண்டியும் பல்வேறு பழங்கள் பேரங்காடிகளிலும் பழக்கடைகளிலும் விற்கப்படுகின்றன. உண்மையில் பழங்கள் எப்படி அதிவேகத்தில் தயாராகின்றன? கெமிக்கல்ஸ் எனப்படும் வேதிப்பொருட்கள் தான் காரணம். சந்தையில் விறுவிறுவென விற்பனையாகும் பழங்கள், அதில் உள்ள வேதிப்பொருட்கள் பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பது மிக முக்கியம். எல்லோராலும் விரும்பி சாப்பிடப்படும் மாம்பழம் பற்றி காண்போம். சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள அல்ஃபோன்சா, இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி என மாம்பழங்களின் வகைகளையும் விலைகளையும் தாண்டி பலரும் டக்கென தேர்ந்தெடுப்பது மஞ்சள் நிற பழங்களைத்தான். நிறம் தவிர்த்து பழம் நல்ல மணமாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்கினால் உடலுக்குள் பாயும் நச்சுக்களுக்கு தடை போடலாம். இயற்கையாக பழுத்த பழங்களைப் போலில்லாமல் செயற்கை கனிகளில் சாறு குறைவாக பழுக்காமல் இருக்கும். இதற்கு பயன்படுவது பவுடர் மசாலா என செல்லமாக அழைக்கப்படும் மலிவு விலை வேதிப்பொருளான கால்சியம் கார்பைட். இதனை நீரில் நனைத்தால் உருவாகும் அசிட்டிலின் வாயு மற்றும் ஆர்சனிக் பாஸ்பரஸ் உள்ளிட்ட நச்சுக்களால் தலைவலி, மனநிலை கோளாறு, உறக்கமின்மை, புற்றுநோய், வயிற்றுப்போக்கு, தோல் நோய்கள், ஞாபக மறதி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும். குழாய் நீரை பழங்களின் மீது வேகமாக பாய்ச்சி கழுவி அல்லது மஞ்சள் பொடி, கல்லுப்பு இவற்றை உபயோகப்படுத்தி சில நிமிடங்கள் ஊற வைத்து பின் நன்றாக கழுவி பின்னர் சாப்பிடலாம். பழங்களின் மேல் தோலில் படிந்திருக்கும் பூச்சி மருந்து படலம் பழத்தின் வீரியத்தை குறைத்துவிடும். மிதமான சூடுள்ள வெந்நீரால் பழங்களை கழுவினால் பூச்சி மருந்து படலம் முழுதாக நீங்கவில்லை என்றாலும் அதன் தாக்கம் குறையும். இதற்கு அதிக சூடான வெந்நீரை பயன்படுத்தக்கூடாது. வசீகரிக்கும் விதமாக அதே நேரம் ஒரே நிறத்தில் இல்லாமல் நல்ல எடையில் புதிய மனத்துடன் இனிப்பாக இருக்கும் பழங்களை அப்படியே சாப்பிடாமல் தோலை நீக்கி துண்டுகளாக வெட்டி சாப்பிடலாம். இப்படியெல்லாம் அந்தந்த சீசனுக்குரிய பழங்களை மட்டும் சாப்பிடுவது நோய்களை தவிர்க்கும். தகவல்கள் எழுதியவர் K.R.R. சுகுமார்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 0.2 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 90%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.8 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி
2: சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
3: வங்கி மற்றும் நிதி சார்ந்த சேவைகள் அனைத்து குடிமக்களுக்கும் விரைவாக நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் பண பரிவர்த்தனை மிக எளிமையாக மாறியுள்ள காலம் இது. யுபிஐ தொழில்நுட்பம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை சிறு சிறு வணிகங்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்துவிட்டது. பழக்கடைகள், பெட்டிக்கடைகளில் கூட QR கோட் வைத்து மொபைலில் பணம் செலுத்தும் வசதி வந்துவிட்டது. மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் யுபிஐ உருவாக்கியுள்ளது. இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு அடிப்படையான தேவை வங்கிக் கணக்கு. ஒரு காலத்தில் வங்கிக் கணக்கு என்பது நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினருக்கானது என்ற எண்ணமே இருந்தது. எளிய மக்கள் வங்கிக்கு போய் ஒரு கணக்கை தொடங்குவது மிகவும் சவாலான வேலையாகவே இருந்தது. ஏராளமான ஆவணங்கள் தேவைப்பட்டன. வங்கிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதனால் கிராமப்புற ஏழைகள், கூலி தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், பெண்கள் என பெரும்பகுதி மக்கள் முறையான வங்கி அமைப்புக்கு வெளியேதான் இருந்தார்கள். வங்கிக் கணக்கு இல்லாததால் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைய முடியவில்லை. இடைத்தரகர்கள் நிறைய முறைகேடுகளில் ஈடுபடும் நிலை இருந்தது. மேலும் வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருந்தது. சேமிப்பு, கடன், காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற முறையான நிதி சேவைகள் பரவலாக எல்லோரையும் சென்றடையாத சூழலும் இருந்தது. இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் நேரடியாக மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெறவும், வங்கி மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் எல்லோருக்கும் உரிய சம வாய்ப்பு கிடைக்கவும் மிகுந்த தொலைநோக்கோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2014 ஆகஸ்ட் 28 அன்று பிரதமர் ஜன்தன் யோஜனா திட்டத்தை தொடங்கியது. சுதந்திர இந்தியாவில் வங்கித்துறை நிதி சேவையில் மக்களின் பக்கம் என்று கொண்டுவரப்பட்ட மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றாக இது பாராட்டப்பட்டது. வங்கி செயல்பாட்டு கட்டமைப்புகளில் இருந்த இறுக்கமான நடைமுறைகளும் தாமதங்களுமே எளிய மக்களை வங்கிகளிடமிருந்து அந்நியமாக்கி வைத்திருந்தன. அதை நன்கு உணர்ந்த பிரதமர் ஜன்தன் திட்டத்தை மிக எளிமையாக வரையறுத்தார். நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களிலும் முக்கிய மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த திட்டம் முதல்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கு ஆதார் அட்டை இருந்தால் போதும், வேறு ஆவணங்கள் ஏதும் தேவையில்லை. வங்கிக் கணக்கு தொடங்கிய பிறகு அவர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். அதை வைத்து நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம்களில் தங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் எடுத்துக் கொள்ளலாம்.

ஜன்தன் திட்டத்தில் வங்கிக் கணக்கு தொடங்குவோருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடும் 30,000 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் வழங்கப்படுகிறது. ஆயுள் காப்பீட்டிற்கான சந்தா தொகையை மத்திய அரசே செலுத்தும். ஓய்வூதியம் போன்ற வசதிகளும் அளிக்கப்படும். அது தவிர மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் நிதி உதவிகளை, பல்வேறு திட்ட பயன்களையும் வங்கிக் கணக்கு மூலம் நேரடியாகவே மக்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரூபே கிசான் அட்டைகளை வழங்குவதற்கு கூட்டுறவு வங்கிகள் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்றும் அறிவிக்கப்பட்டது. வங்கிகளிடமிருந்து அந்நியப்பட்டே இருந்த விவசாயிகள், நெசவாளர்கள், கூலி தொழிலாளர்கள் போன்ற எளிய மக்கள் பிரதமரின் இந்த திட்டத்தில் பெருமகிழ்ச்சியோடு இணைந்தார்கள். இதனால் வங்கி செயல்பாடுகளே புத்துணர்வு அடைய தொடங்கின. எளிய மக்களும் வங்கிகளில் சேமிப்பதற்கான வாய்ப்பு உதயமானது. வங்கிகளில் சேமிப்பு தொகை பல மடங்கு அதிகமானது. இதன் மூலம் நிதி பரிவர்த்தனை வெளிப்படையாகவும் எளிமையாகவும் மாறியது. தொடக்கத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வங்கிக் கணக்கு என்பதில் கவனம் செலுத்திய இத்திட்டம் 2018 முதல் வங்கி சேவையற்ற ஒவ்வொரு வயது வந்தோருக்கும் ஒரு வங்கிக் கணக்கு என்ற இலக்கை நோக்கி விரிவுபடுத்தப்பட்டது. பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள இந்த நேரத்தில் அதன் செயல்பாடுகள் மிகுந்த பெருமிதத்தை உருவாக்கியுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. மொத்தம் உள்ள 59.09 கோடி வங்கிக் கணக்குகளில் கிராமப்புறங்கள், புறநகர் பகுதிகளில் 45.95 கோடி கணக்குகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13.14 கோடி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன. மொத்த வைப்புத் தொகை 2026 ஆகஸ்ட் 19 நிலவரப்படி சுமார் 20 மடங்கு அதிகரித்து 3,16,514 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. பயனாளிகளுக்கு இதுவரை 41.29 கோடி ரூபே அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் ஜன்தன் திட்டம் மேலும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது. பெண்களை சுய பொருளாதார சக்திகளாக மாற்றியிருக்கிறது. மரபு ரீதியான முறைசாரா சேமிப்புகளை கொண்டிருந்த பெண்கள் பல நேரங்களில் ஏமாற்றத்துக்கும் மோசடிகளுக்கும் உள்ளானார்கள். அவர்களுக்கு பெருவாய்ப்பாக வழக்கமான நடைமுறை சிக்கல்கள் இல்லாத எளிய ஜன்தன் திட்டம் அமைந்தது. இத்திட்டத்தில் உருவாக்கப்பட்ட 32.92 கோடி வங்கிக் கணக்குகள் பெண்களுடையவை என்பது மிக முக்கியமான நகர்வு. மொத்த கணக்குகளில் சுமார் 56% பெண்களுடையவை. பெண்களுக்கு ஜன்தன் திட்டம் ஒரு முறையான நிதி அடையாளத்தையும் சேமிப்பு வாய்ப்பையும் வழங்கியுள்ளது. காப்பீடு, ஓய்வூதியம் மற்றும் பிற சமூக பாதுகாப்பு திட்டங்களுடன் இக்கணக்குகள் இணைக்கப்பட்டதால் வங்கிக் கணக்கு என்பது வெறும் பணம் வைத்திருக்கும் இடமாக இல்லாமல் பெண்களின் பொருளாதார பாதுகாப்பின் கருவியாகவும் மாறியது. அதேபோல் சுமார் 78% கணக்குகள் கிராமப்புற மற்றும் சிறு நகர பகுதிகளில் உள்ளன. இதனால் திட்டத்தின் பயன் நகரங்களை தாண்டி கிராமப்புறங்களிலும் பரவி இருப்பது தெரிகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு கடன் வசதி கிடைக்க வங்கிகள் வழிவகை செய்யும். இதனால் தனியாரிடம் அதிக வட்டிக்கு கடன் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஜன்தன் திட்டத்தின் உண்மையான முக்கியத்துவம் வங்கிக் கணக்கை திறந்ததோடு முடிவதில்லை. ஜன்தன், ஆதார், மொபைல் என்ற 3 அமைப்புகளின் இணைப்பு இந்தியாவின் பண பரிமாற்றத்தில் புதிய கட்டத்தை உருவாக்கியுள்ளது. யுபிஐ திட்டத்தில் இந்தியா இன்று உலகுக்கே வழிகாட்டும் இடத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இருந்தது பிரதமரின் ஜன்தன் திட்டம்தான். அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பணம் இப்போது நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பணம் சென்றடையும் நடைமுறை மேலும் வெளிப்படையானதாக மாறியது. 2024-25 நிதியாண்டில் பல்வேறு நேரடி பண பரிமாற்ற திட்டங்களின் கீழ் 6.9 லட்சம் கோடி மக்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜன்தன் திட்டம் தனியொரு நலத்திட்டமாக இல்லாமல் இந்தியாவின் டிஜிட்டல் மற்றும் நிதி உள்கட்டமைப்பின் ஒரு முக்கிய தூணாக மாறியிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் நேரடி பண உதவி மற்றும் அரசின் நிதி ஆதரவு அவசரமாக தேவைப்பட்ட நிலையில் ஜன்தன் கணக்குகள் மிகுந்த பயனளித்தன. ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இத்திட்டம் ஈடு இணையற்ற தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் இன்னும் இணையாதவர்களும் இணைந்து வங்கிக் கணக்குகளை தொடங்கலாம். பொதுவாக வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கு 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும். ஆயினும் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களும் வங்கிக் கணக்கு

0: கலாம் அவர்களின் சேமிப்பு கணக்கில் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வைத்திருக்க இயலும். எந்த வங்கியில் கணக்கு தொடங்க விரும்புகிறீர்களோ அந்த வங்கி கிளையில் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதிலேயே ஏடிஎம் கார்டு, காசோலை புத்தகம், ஆன்லைன் பரிவர்த்தனை வசதி போன்றவற்றை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையை மேலும் ஒரு படி உயர்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரதமரின் ஜன்தன் திட்டம் மக்களின் பிரச்சினைகளை நன்கு உணர்ந்து மிகுந்த தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்டதாகும். அதன் பயனை இந்த 12 ஆண்டுகளில் ஒவ்வொரு இந்தியரும் பெற தொடங்கியிருக்கிறார்கள். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற மாபெரும் இலக்கை நோக்கி நகர்ந்து வரும் இந்தியாவுக்கு இந்த திட்டம் மேலும் ஒரு மைல்கல்லாக மாறியிருக்கிறது என்றால் மிகையில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நேரம் 7:10.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: தமிழ் இலக்கியத்தில் பேகன் என்பான் ஒரு கொடைவள்ளல். யார் துன்பப்பட்டாலும் அதை காண அவனால் முடியாது. உடனே அவர்கள் துன்பத்தை களைய முற்படுவான். இவன் தான் மயிலுக்கு போர்வை தந்தவன். இவன் மனைவியின் பெயர் கண்ணகி என்பது. அவள் கணவனே கண்கண்ட தெய்வமென கொண்ட கற்புக்கரசி. எந்த காரணத்தாலோ பேகனுக்கும் அவன் மனைவிக்கும் பிணக்கு ஏற்பட்டது. அப்பிணக்கு வளர்ந்து விட்டது. தன் மனைவியை அவன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடும் அளவுக்கு பிணக்கும் பிளவும் வளர்ந்து விட்டன. பேகன் தன் மனைவியை அவள் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். கண்ணகி தன் தாய் வீட்டுக்கு சென்றது முதல் துக்கமே உருவாகி விட்டாள். கட்டின சேலையோடு கண்கலங்கி நின்றாள். குளித்தல், உண்ணல், உடுத்தல் எல்லாவற்றையும் இழந்தாள். ஏங்கி பெருமூச்சு விடுவதே அவள் வாழ்க்கையாகிவிட்டது. பேகன் இருக்கும் இடத்திற்கு வரும் வழியில்தான் கண்ணகியின் தாய் வீடு. பேகனை தேடி வரும் புலவர் அந்த வீட்டிலே இளைப்பாறி வருவது வழக்கம். கண்ணகியின் கோலத்தை கண்ட புலவர் அத்தனை பேரும் அவனிடம் அனுதாபம் கொண்டனர். அவர்கள் பேகனிடம் வந்து அவள் கொடுக்கும் பரிசலை ஏற்றுக்கொண்டதில்லை. உன் கற்புக்கரசியின் கவலையை களைவதுதான் நீ எமக்களிக்கும் பரிசு என்று பாடிவிட்டு திரும்பிவிடுவர். பேகன் தன் மனைவியை பிரிந்திருக்கும் வரையிலும் அவனிடம் எந்த புலவரும் பரிசு பெற வரவே இல்லை. பேகன் ஒரு சிற்றரசன், சிறந்த கொடையாளி. அவன் குடும்பத்தில் பிளவிருந்ததால் அவன் மனத்திலே அமைதி இருக்க முடியாது. உள்ளத்திலே அமைதி அற்றவன் ஒன்றையும் ஒழுங்காக செய்து முடிக்க மாட்டான். அமைதியின்மை காரணமாக அவசரப்பட்டு தவறு செய்தாலும் செய்து விடுவான். இவ்வுண்மையை புலவருக்கு நன்றாக தெரியும். ஆதலால் அவர்கள் பேகனுடைய குடும்பத்திலே சமாதானம் ஒற்றுமை ஏற்படுத்தவே பாடுபட்டு வந்தனர். புலவருடைய முயற்சியாலும் அறிவுரையாலும் பேகன் தன் மனைவியின் மீது கொண்டிருந்த வெறுப்பை கைவிட்டான். அவளை அன்புடன் அழைத்து வந்து ஒருமனப்பட்டு வாழ்ந்தான். வழக்கம்போல் புலவர்கள் போற்ற புகழுடன் வாழ்ந்தான். இது ஒரு உண்மை நிகழ்ச்சி. பண்டை தமிழ் புலவர்கள் தமிழ் மக்களின் குடும்பங்களிலே ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதிலே எவ்வளவு கவலை கொண்டிருந்தனர் என்பதை இந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. இதற்கு ஆதரவான ஒரு செய்யுளை மட்டும் காண்போம். அண்ணன் ஆக நின் அருங்கல வெறுங்கை அவை பெறல் வேண்டேம் அடுப்போர் பேசு சீரியாள் செவ்வழி பண்ணி நின் வன்புலம் நன்னாடு பாட என்னை நயந்து பரிசில் நல்குவை ஆயின் குறிசில் நீ நல்காமையின் நைவர சாய் அருந்துயர் உறங்கும்

0: நின் திருந்து இழையறிவை களிமையில் கலாவும் கால்குவித்து அன்ன ஒளிமென் கூந்தல் கமிழ் புகை கொளீ தன்கமிழ் கோதை புனையே வன்பறி நிகழ்ந்தேர் பூண்டு புன்க நின்மாவே. இது அச்செய்யுள். இது அரிசில் கிழார் என்னும் புலவரார் பாடப்பட்டது. நீ கொடுக்கும் பரிசில் அப்படியே இருக்கட்டும். நீ கொடுக்கின்ற சிறந்த ஆபரணங்களையும் செல்வங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. போரிலே பகைவரை கொள்ளும் வேகனே சிறிய யாழ் நகல அதியுடன் நிற்கும்படி செய்து வாசித்தேன். உனது வலிய நிலமாகிய நல்ல மலைநாட்டை புகழ்ந்து பாடி வந்தேன். இப்படி வந்த என்னை நீயும் அன்புடன் வரவேற்றாய். நல்ல பரிசில்களை தர விரும்பினாய். உண்மையாகவே நீ என்னிடம் இரக்கம் அன்பும் கொண்டவனாக இருந்தால் எனது வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை நிறைவேற்ற வேண்டும். பெருமைக்குரியவனே, உன் கற்பரசி வருந்தி கிடக்கிறாள். கண்டோர் மனம் வருந்தும்படி சோர்ந்து கிடக்கின்றாள். நின்னது இல்லால் பெருந்துயரால் வருந்துகிறாள். அவள் கூந்தல் வாசனை புகையை பெறவில்லை. நின் மனைவி குளிர்ந்த மனம் கமழும் மலர் மாலையும் அணிய வேண்டும். இதுவே மேலே காட்டிய செய்யுளின் பொருள். அரசியல் கிழாரின் இச்செய்யுள் அக்கால புலவர்களின் அருள் உள்ளத்தை இரக்க குணத்தை காட்டுவதாய் அமைந்துள்ளதை நன்கறியலாம்.
1: தமிழமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து

0: மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அட்டல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச்சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாடத்தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாடத்தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும், இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின்

0: ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில் தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள். இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: சிம்டம்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ வாய்க்குள்ள வர்றது வாய்ப்புன்னுறோம், நம்ம ஓரல் கேவிட்டி கேன்சர், அது ஒரு புண்ணு மாதிரி தான் ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அது கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு பேட்ச் மாதிரி கூட இருக்கும், டிஃபரெண்ட் கலர்ட் பேட்ச் அந்த மாதிரி கூட இருக்கும். சில சமயம் அது மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் நெக் நோட்ஸ், லிம்ஃப் நோட்ஸ், அந்த நம்ம அந்த நெறிக்கட்டு அந்த மாதிரி அது இருக்கும், ஹார்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் மேபி டிஃபரெண்ட். சிலருக்கு இருக்கலாம் சிம்டம்ஸ், சிலருக்கு சிம்டமே இருக்காது, அந்த மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் யூ ஷுட் வாட்ச் அவுட், பேஷண்ட் தான் அலர்ட் ஆகி எனி திங் தட் இஸ் நாட் இது வரைக்கும் இல்லாத ஒன்று புதுசாக வருது அந்த மாதிரி அலர்ட்டா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையிலயோ இல்ல உடம்புல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு, மச்சம் வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கும் இல்லையா, பட் பெரும்பாலும் ரொம்ப ஒன்றும் அது பெருசாலாம் ஆகாது. ஐ மீன் நம்ம கை பெருசாச்சுன்னா அது இட்ஸ் கொஞ்சம் ப்ரொபோர்ஷனட்லி இன்க்ரீஸ் தான். பட் அன்டியூ இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆர் எனி இச்சிங் ஆர் எனி பெயின் முன்னாடி இல்லாதது அதுல இருந்துச்சுன்னா அது ஒரு புது சிம்டம், அதை வந்து அட்ரஸ். அந்த மாதிரி தான் வாய்க்குள்ளேயும் வர்றது, டங்கு கடியில எங்க வேணா, இன்னும் ஓரல் கேன்சர் யூ கேன் கெட் இன் டங்கு, சீக்கு, பக்கல் மியூக்கஸ் சொல்லுவோம். அப்புறம் இது ஓரல் இல்லாம உள்ள போச்சுன்னா ஓரோ ஃபேரிங்ஸ், அது கீழே pharynx, larynx எல்லாமே இருக்கு, அப்படியே அந்த entire throat can get involved. பல்லுனால மட்டும் வராது. see அதனால தான் இது எல்லாமே they go like fingers. கையில எவ்வளவு fingers இருக்கு, 5 fingers இருக்கு இல்லையா, அதுல ஒரு finger எடுத்துட்டா கூட you can't pack a punch. புரியுதா, எல்லாமே போடு, எல்லாமே இருந்தாதான் அது செயல்படும். அந்த மாதிரி தான் இது வந்து smoking மட்டுமே இல்ல alcohol மட்டுமே அப்படின்றது, smoking okay smoking மட்டுமே can be a forerunner, பட் ரொம்ப வருஷம் smoke, we call it the pack years, number of pack years னு சொல்றோம். எவ்வளவு number of cigarettes, எவ்வளவு நாளா, எத்தனை வருஷமா குடிக்கிறாங்க அப்படின்றது, அது அப்போ தட் கேரிஸ் அ ரிஸ்க் பை இட்செல்ஃப். பட் யூஷுவலா வந்து ஸ்மோக் பண்றவங்க ஆல்கஹாலும் குடிப்பாங்க, சோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால், அதே மாதிரி பல்ல வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, சோ அது வந்து இந்த மாதிரி பல்லு டென்டல் அலைன்மென்ட் மிஸ் அலைன் ஆகி கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், சோ இது எல்லாமே வந்து தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ஒவ்வொரு ஃபேக்டர் வந்து ஆட்ஸ். சோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர், எல்லாமே இருக்கும்போது சான்சஸ் ஆஃப் கேன்சர் அக்கரிங் இஸ் ஏர்லி. வீட்டில் நட் சூ பண்றீங்க, அந்த நட்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் சூ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க பாத்துருக்கீங்க, வில்லேஜஸ்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கும், தே சூ அண்ட் ப்ராப்ளி தே ஹேவ் அ ப்ரிஃபரன்ஸ் ஐதர் டு புட் இட் ஹியர் இந்த ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, ஏதாவது ஒரு சைடு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் ஒதுக்கி வச்சுக்குவாங்க. ஸோ அது என்னாகும், ஒதுக்கி வைக்க வைக்க அந்த லோக்கல் கெமிக்கல்ஸ் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல, பல வருஷமாக அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாளாக ஆக அந்த இரிட்டேஷன் கெட்ஸ் ஹையர் அண்ட் யூனோ தட்ஸ் அ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் தட்ஸ் அ நைடஸ் ஃபார் கேன்சர். அண்ட் ஸ்மோக்கிங்லேயே வந்து இப்போ இப்படி சிகரெட்டை பட் இல்லாமல் ஐ மீன் தி டேர்ன் இட் தி சைட் லைட்டர் டைண்டை உள்ள வச்சுலாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ்

0: அது இவங்க இன்ஜுரி கேன் ஹேப்பன்ல. ஸோ ஆல்ரெடி வாயில் புண்ணு, பல் இரிட்டேஷனு, ஆன் டாப் ஆஃப் தட் இதை பீட்டில் நட்டை ஒதுக்கி வைக்கிறது. ஸோ எல்லாமே ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர், ஒன் ஆன் டாப் ஆஃப் தி அதர், ஒன்றொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ தட் வில் காஸ் கேன்சர் டு அக்கர் ஏர்லியர்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
6: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க. நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள். இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை.

0: ஏன்னா நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வாகை சுடவா படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இரு துருவம் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் அடுத்து உங்கள் கவனத்திற்கு ஆசிரியர் தினம் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இவரின் ஆசிரியர் பணியை சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இவரது பிறந்த தினத்தை தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இத்தினத்தில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரிய பெருமக்கள் அரசால் கௌரவிக்கப்படுகின்றனர். மாணவர்களும் தங்கள் மரியாதையையும் அன்பையும் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்தியாவின் கல்வி மேம்பாட்டின் முன்னோடியாக திகழும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888 செப்டம்பர் 5 திருத்தணியில் சர்வபள்ளி வீராசாமி சீதம்மா தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். தனது பள்ளிப்படிப்பை திருத்தணியிலும் திருப்பதியிலும் வேலூரிலும் முடித்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தனது பட்டப்படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் தத்துவவியல் துறையில் முடித்தார். பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக தன் பணியை தொடங்கிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறை பேராசிரியராகவும் பணியாற்றினார். பின்னர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இணைந்து சிறப்புற பணியாற்றினார். ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக 1931 to 1936 டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பணியாற்றினார். பின்னர் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் 1939 to 1948 தன் கல்வி பணியை தொடர்ந்தார். இவர் தனது கல்வி பணி மூலம் பல திறமையான மாணவர்களை உருவாக்கினார். மனிதனின் உடல், மனம், ஆளுமை ஆகியவற்றை கல்வி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நம்பினார். இயற்கையோடு இணைந்த கல்வியே சிறந்த கல்வி என்று வலியுறுத்தினார். 1949 முதல்

0: 1952 வரை சோவியத் யூனியனின் அம்பாசடராகவும் பணியாற்றினார். 1952 இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962 இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1967 வரை நாட்டின் முதல் குடிமகனாக சிறப்புற பணியாற்றினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் கல்வி பணிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினமாக நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் மாணவர்களின் முன்னேற்றத்தை ஒட்டியே இருக்கிறது. மாணவர்களின் முன்னேற்றம் ஆசிரியர்களின் திறனை பெரிதும் சார்ந்துள்ளது. அத்தகைய ஆசிரியர்களின் சிறப்பை தேசிய ஆசிரியர் தினமான இன்று போற்றி புகழ்வோமாக.
1: ஆசிரியர் தினம், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த சிற்றுரை கேட்டீர்கள். அடுத்து வருவது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.

கடலில் கப்பல் செல்வதை பார்க்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உடனே கவனம் வருவது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களைத்தான். வெள்ளையர்களுக்கு சவால் விடுத்து பல இடர்களை கடந்து இந்தியர்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அடித்து கூறும் வகையில் சுதேசி நீராவி கப்பலை கம்பீரமாக கொண்டு வந்து நிறுத்தினார். முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை நிறுவி தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை மேற்கொண்டார். தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் புலமை பெற்றிருந்த வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், கொடையாளர் என பல்வேறு வகைகளில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். நேர்மை, உயர் ஒழுக்கம் என இவரது பொது வாழ்க்கை போற்றும் வகையில் இருந்தது. பாலகங்காதரர் அவர்களின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட சிதம்பரனார் அவர்கள் மக்களிடம் சுதந்திர வேட்கையை உண்டாக்கி பல எழுச்சி போராட்டங்களுக்கு வித்திட்டார். ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த கொடும் சட்டங்கள் குறித்து மக்களிடம் புரிதலை உண்டாக்கி அதன் தீய விளைவுகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார். 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடியில் உலகநாத பிள்ளை அவர்களுக்கும் பரமாயி அம்மாள் அவர்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தார். சட்டத்தேர்வை வெற்றிகரமாக எழுதி சட்டம் பயின்று ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். ஒருமித்த சிந்தனை கொண்டிருந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடன் சிதம்பரனார் அவர்கள் சிறந்த நட்பு பாராட்டினார். உணர்ச்சி மிகுந்த பாடல்களை இயற்றிய பாரதியார் அவர்களின் கவிதை வரிகளும் வாதத்தில் வல்லவரான சிதம்பரனார் அவர்களின் வீர உரைகளும் மக்களின் மனதில் சுதந்திர சுடரை பற்ற வைத்தன. சுதேசி இயக்கத்திற்கு சிதம்பரனார் ஆற்றிய பங்கினை எவராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய கப்பலை கொண்டு வர பல முயற்சிகளை எடுத்த சிதம்பரனார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்களை கண்டும் கேட்டும் பலர் துயரடைந்தனர். எது வந்த போதிலும் திரும்பி வந்தால் கப்பலுடன் மட்டுமே வருவேன் என சூளுரைத்து வெற்றியும் கண்டார். இந்த சபதத்தை நிறைவேற்ற அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை விவரிக்க இயலாது. பலரிடம் உதவி கேட்டும் தன்னிடம் இருந்த அத்தனை சொத்துக்களையும் இழக்கவும் நேர்ந்தது. இவரது கப்பல் போக்குவரத்தை நிறுத்த ஆங்கிலேயர்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வந்தனர். மற்றும் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா அவர்களுடன் இணைந்து நூற்பாலை தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து சிதம்பரனார் அவர்களும் குரல் கொடுத்தார். இந்த போராட்டத்தின் விளைவாக இந்திய தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி ஆங்கிலேய தொழிலாளர்களுக்கும் நீதி கிடைத்தது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி, தொழிலாளர் வழக்கில் கிடைத்த வெற்றி, மக்களிடம் சிதம்பரனாருக்கு பெருகி வந்த ஆதரவு என பல விஷயங்கள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஒரு சிலர் மட்டுமே பங்கு கொண்டு வந்த சுதந்திர போராட்டத்தில் தொழிலாளர்கள், பணியாளர்கள், உழைப்பாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் சிதம்பரனார் அவர்களின் உண்மையை எடுத்துரைத்த உரைகளால் உந்தப்பட்டு பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சிதம்பரனார் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் கைது செய்ய திட்டமிட்ட ஆங்கிலேய

அதிகாரிகள் தந்திரமான வழிகளை கையாண்டனர். அவர்கள் இருவரையும் திருநெல்வேலிக்கு வரவழைத்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வைத்து பல தடை உத்தரவுகளை பிறப்பித்தனர். இவற்றை கடுமையாக எதிர்த்த காரணத்தினால் அவர்களை 1908 மார்ச் 12 கைது செய்தனர். இதனால் கொந்தளித்த மக்கள் பல வகைகளில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிணையில் வெளிவரும்படி சிதம்பரனார் அவர்களின் நண்பர்கள் அவரை கேட்டுக்கொண்ட போதிலும் தன் நண்பர்கள் சிறையில் வாடிய போது அவர்களை விட்டுவிட்டு வெளிவர மறுத்துவிட்டார். மக்களை தூண்டினார். சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு துணை நின்றார் என மொத்தம் 40 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அமைதி வழியில் போராடிய போதும் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை சிதம்பரனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை எண்ணி மக்களும் தலைவர்களும் பெரும் துயருற்றனர். சிறைகளில் சிதம்பரனார் அவர்களுக்கு சரியான உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை உரிமைகள் கூட வழங்கப்படவில்லை. கல் உடைப்பது, செக்கிழுப்பது போன்ற கடுமையான வேலைகள் அளிக்கப்பட்டன. இவை போதாதென இன்னும் பல

0: அவர்களும் பெரும் துயருற்றனர். சிறைகளில் சிதம்பரனார் அவர்களுக்கு சரியான உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை உரிமைகள் கூட வழங்கப்படவில்லை. கல் உடைப்பது, செக்கிழுப்பது போன்ற கடுமையான வேலைகள் அளிக்கப்பட்டன. இவை போதாதென இன்னும் பல வகைகளில் அவருக்கு அதிகாரிகளால் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. இவர் சிறையில் இருந்த சமயம் கப்பல் நிறுவனத்தை நடத்த இயலாமல் போனதால் அதனை விற்க நேர்ந்தது. இது சிதம்பரனார் அவர்களுக்கு பேரிடியாக வந்தது. சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டு மக்களிடம் உரையாற்றிய சிதம்பரனார் அவர்கள் சில கொள்கைகளுக்காக அரசியலை விட்டு விலகினார். தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் இலக்கிய பணிகளிலும் ஈடுபட்டு வந்த சிதம்பரனார் அவர்கள் 1936 நவம்பர் 18 மறைந்தார்.
1: வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன்.
2: கப்பலூட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்தது கோச்சடையான் திரைப்பட பாடல். நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். இன்று ஆசிரியர் தினம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆசிரியர் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் அடித்தளம் அமைப்பவர். மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. மாதாவும் பிதாவும் சொல்கிறத நாம் எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்போங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் ஓர் ஆசிரியர் சொன்னால் உடனே அதை சிரமேற்கொண்டு செய்வோம். ஏன்னா வாத்தியாருக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு. அப்படியாப்பட்ட ஆசிரியர்களுக்கான நாள் இன்று. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால இந்த காலத்து குழந்தைகள் இளவட்டங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவர்களது தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சோதனை செய்தோம். அந்த குழந்தைகளின் தமிழ் பேச்சு ழகரம் லகரம் லகரம் வாங்க நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு மெச்சும்படி இருந்தது. அப்போது உடனடியாக அந்த குழந்தைகளின் தமிழாசிரியருக்குத்தான் பேர் புகழ் போனது. ஏன் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கூட அந்த புகழ்ச்சி போகலை? பரவாயில்லையே, உங்கள் தமிழாசிரியர் உங்களுக்கு நல்ல உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருக்காருன்னு புகழ்ந்து பேசினாங்க கூட இருந்தவர்கள்.
2: தஞ்சாவூர் சிவக்குமார் ஐயா.
3: ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர் என்ற கதாபாத்திரம் 3-4 வயசில் தொடங்கி அவருடைய இறப்பு வரை, ஏன் அதற்கு அப்புறமும் தொடர்ந்து வரும். ஆசிரிய பணி அறப்பணி. இப்பணியை தொடரணும். தமிழ்மொழி அறிவியல் கணிதம் இந்த பாடங்களோடு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நமது சூழல்
2: நம்ம குலத்தொழிலான விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். விவசாயம் என்பது நமது அடிப்படை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், முதல்ல வர்றது உண்ண உணவு தான். அதற்கு விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கணும், விவசாய தொழிலில் ஈடுபடணும், விவசாயிகளோடு இணைந்து செயல்படணும்.
3: பாருங்க, நம்மூர் சாலைகள்லாம் கருப்பு தார் பூசப்பட்டிருக்கு பார்க்குறோம். இந்த தார் சாலைகளில் 90% சூரிய வெப்பம் இறங்குதான். சாலை வசதிகள் இப்போ பெருகிடுச்சு. இதனால இந்த வெப்பம் பெரும் சுற்றுச்சூழல் கேட்டை உருவாக்குது. தார் சாலைகள் உள்வாங்கக்கூடிய வெப்பம் மறுபடியும் வெளியே வருது அல்லது பரவுது. இதன் காரணமா நகர்ப்புறங்களின் சராசரி வெப்பநிலை அதிகரிக்குது. இந்த வெப்பத்தை சமாளிக்க வசதி வாய்ப்புள்ளவர்கள் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவர். இது மேலும் நமது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இந்த பாதிப்புக்கு நகர வெப்பத்தீவுன்னு பேர் வேற வச்சிருக்காங்க. கருப்பு தார் சாலைகளில் சாம்பல் நிற தார் வண்ணத்தை பூசினால் 10 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பத்தை தணிக்க முடியுமா? சாம்பல் நிறம் சூரிய ஒளியை உள்வாங்காதான், பிரதிபலிக்குமா? கூல் சீல்னு ஒரு வண்ணப்பூச்சை உருவாக்கியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நமது தார் சாலைகள் உமிழும் வெப்பத்தை தடுக்கலாம்.
2: சிவக்குமார் ஐயா,
3: இது போன்ற புது புது நுட்பங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல செய்திகள் சென்று சேரட்டும். நல்லதை சொல்லி நல்லதை வளர்க்கும் உத்தி நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே? ஆனால் இன்றைய இள வட்டங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது. நல்ல பழக்க வழக்கங்கள், சூழல் பாதுகாப்பு போன்ற நற்செயல்கள், பெரியவர்களை மதிக்கும் பாங்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதையெல்லாம் பெற்றோர்களோடு ஆசிரியர்களும் இணைந்து செய்யணும். அப்படித்தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர்

0: பி சரவணன் அவர்கள்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

கப்பலோட்டிய தமிழன் என பார்ப்போற்றும் வஉசி. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் பிறந்தார். கல்வி கற்றார், வழக்கறிஞரானார், வாழ்க்கையில் முன்னேறினார். நான் மட்டும் முன்னேறினால் போதுமா, என் நாடு முன்னேற வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த கேள்விதான் அவரை சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. வஉசி ஒரு வழக்கறிஞர், சட்டத்தை நன்கு அறிந்தவர். அரசியல் சுதந்திரம் இல்லையேல் அந்த சட்டம் முழுமையான நீதியை தராது என்று எண்ணினார். எனவே ஏழை மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடினார். சுதேசி இயக்கத்தை உருவாக்கி அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை எழுச்சியடைய செய்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் வணிகத்தையும் கட்டுப்படுத்தினர். கடல் வாணிபத்தில் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதன் விளைவாக உருவாகியதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 ஆண்டில் உருவான இந்த முயற்சி இந்தியர்களின் பொருளாதார சுயமரியாதைக்கான மிக பெரிய அடையாளமாக அமைந்தது. மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த பாலநத்தம் ஜமீன்தார் திரு பாண்டித்துறை சாமி கம்பெனியின் தலைவராக்கினார். தாம் செயலாளராக இருந்து அதனை நடத்தி வந்தார். தூத்துக்குடி வாணிகர்கள் தங்களால் ஆனவரை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருளுதவி செய்தனர். எனினும் அது போதுமானதாக இல்லை. ஏகாதிபத்தியத்தின் சக்தி முழுவதையும் கொண்டு நடத்தப்படும் வெள்ளையர் கம்பெனியின் முன் இந்த உதவி எம்மாத்திரம்? எனவே சிதம்பரனார் வடநாட்டில் பல இடங்களுக்கு சென்று பொருள் தேடினார். வடநாட்டு வாணிக மக்கள் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பங்குதாரர்களாக சேர்ந்தனர். சிதம்பரனார் கப்பல் கம்பெனிக்கு பொருள் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வட இந்தியா சென்றபோது, மீண்டும் என் தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது கப்பலுடன் வந்தமை கண்டு தமிழ் மக்கள் பரவசம் எய்தினர். எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என முழக்கமிட்டனர். சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சுதேசி கப்பலிலேயே பொருட்களை ஏற்றுவது என மக்கள் முடிவெடுத்து அதை நடைமுறையில் நிறைவேற்றினார்கள். முதலில் ஒரு சில வர்த்தகர்கள் வெள்ளையர்களின் ஆசை மொழியில் சிக்கி கட்டுப்பாட்டை மீறி அந்நிய கம்பெனியை ஆதரித்தனர்.

எனினும் சிதம்பரனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களும் நாட்டுரிமையில் நாட்டம் கொண்டனர். சுதேசி கப்பல் கம்பெனியின் செல்வாக்கு பெருகுவதைக் கண்ட வெள்ளையர்கள் தங்கள் கம்பெனியின் கப்பல் கட்டணங்களை வெகுவாக குறைத்தனர். இந்திய வணிகர்களிடம் தரகர்களை அனுப்பி கெஞ்சினர். ரயில் நிலையத்தில் கையாட்களை அமர்த்தி தங்கள் கப்பல்களில்தான் சுதேசிய பொருட்கள் போவதாக பொய் பிரச்சாரம் செய்தனர். அதனால் சுதேசி கம்பெனியாரும் ரயில்வே நிலையத்தில் தொண்டர்களை நிறுத்தி வணிகர்களுக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையை கூறி தங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தேடினர். போட்டியிட்டு கட்டணத்தை குறைத்தும் பொய்மொழிகள் பேசியும் எண்ணம் கைகூடாமல் போகவே வெள்ளைய கம்பெனியார் தங்கள் கப்பலில் பிரயாணிகள் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக செல்லலாம் என்று அறிக்கை விடுத்தனர். எனினும் பயனில்லை. இந்த மாய வித்தைகளினால் மக்களின் மன உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களது நாட்டு பற்றாகிய தீ உள்ளத்தில் எரிய தொடங்கியது. மக்களின் மன உறுதியை அறிந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி முதலாளிகள் சிதம்பரனாரை அணுகி சுதேசி கப்பல் கம்பெனியை விட்டு விலகுவதாயின் லட்சம் ரூபாய் தருவதாக மன்றாடினர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியார் கூறியது போல வெள்ளையரின் வஞ்சக வலையில் சிக்க மறுத்து அவர்களை விரட்டிவிட்டார் வாவுசி. சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் உரம்பெற்று வளர்ந்தது. இந்தியாவின் வடக்கே வங்க போர் முனையில் ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்றால், தெற்கே தமிழக போர் முனையில் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிப சுரண்டலுக்கும் முடிவு கட்டிவிட்டார் சிதம்பரனார். அவருடைய மனதில் இருந்த தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் சுதேசிய சிந்தனையையும் தொழிலாளர் நலத்தையும் தியாகத்தையும் துணிச்சலையும் மக்களிடம் எடுத்துச் சென்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் செல்வந்தர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, உழைக்கும் மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் வாவுசி. எனவே தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டும் என்று வெளிப்படையாக பேச பயந்த காலகட்டத்தில் வாவுசி மக்களிடம் சுதந்திரம் பற்றிய உணர்வை விதைத்தார். தன் பேச்சுக்களால் மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திரட்டினார். இதன் விளைவாக வாவுசி கைது செய்யப்பட்டார். வாவுசியின் தீவிர போக்கையும் அதிகாரிகளின் அடக்குமுறைகளையும் கண்ட சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் இதனால் என்ன விளையுமோ என அச்சம் கொண்டனர். சுதேசி கம்பெனி பங்குதாரர்களில் பெரும்பாலானோர் லாபத்தை கருதியே சேர்ந்தவர்கள். ஆனால் கம்பெனியை தோற்றுவித்த சிதம்பரனாரின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. அவர் இக்கம்பெனியை ஆரம்பித்தது தமக்கு பொருள் சேர்ப்பதற்காகவோ புகழ் சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்தியாவின் செல்வத்தை சுரண்டி கொண்டிருக்கும் வெள்ளையர்கள் கூட்டத்தை இந்நாட்டை விட்டே விரட்டுவதற்காக என்பதாகும். எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று கலெக்டர் விஞ்ச் கூறியதும், அதற்கு பதிலாக பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் கரங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என வாவு சிதம்பரனார் கூறியதாக பாரதி பாடியது தக்க சான்றாகும். வாவுசி சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலம் சுதந்திர போருக்கு துணை புரிந்தார். எனவே ஏகாதிபத்தியம் அவர் மீது வலுவில் போர் தொடுத்தது எனினும் வாவுசி அஞ்சவில்லை. கலெக்டரின் அதிகார ஆணையோ காசாசை கொண்ட கம்பெனி நிர்வாகிகளின் கட்டளையையோ அவர் சிறிதும் மதிக்கவில்லை. மார்ச் 9 பிபின் சந்திரபாலரின் விடுதலை திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. கலகம் ஏதும் நிகழாது இருக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர். வாவுசியும் சிவாவும் கலெக்டரின் தடை உத்தரவை மீறி 16,000 கணக்கான மக்களிடையே ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுடன் பொதுக்கூட்டத்திலும் பேசினர். எங்கும் சுதந்திரம் பேச்சும் வந்தே மாதரம் முழக்கமும் ஒழித்தன. சிதம்பரனாரும் சிவாவும் கலெக்டர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரனாரின் கைதை எதிர்த்து திருநெல்வேலி முழுவதும் வர்த்தகர்கள் கடையடைத்தனர். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. 1908 பிப்ரவரி 23, 26 மார்ச் 1, 3 அரசை நிந்தனையாக பேசியதற்காக 123A பிரிவின்படியும், சுப்பிரமணிய சிவாவுக்கு இடமும் உணவும் அளித்ததற்காக 153

0: ஏ பிரிவின்படியும் சிதம்பரனார் மீது போலீசார் வழக்கு தொடுத்தனர். ஜூலை 7 நீதிபதி பின்ஹே தீர்ப்பு கூறினார். சிதம்பரனார் குற்றவாளி என தீர்மானித்து அரசு நிந்தனை குற்றத்திற்காக 10 தீவாந்திர தண்டனையும், சிவாவுக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக 10 தண்டனையும், ஆக 20 அனுபவிக்க வேண்டும் என கூறினார். சிதம்பரனார் தனது தண்டனை காலத்தை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் கழித்தார். கல்நெஞ்சம் படைத்த சிறை அதிகாரிகள் அவரை கேவலமாக நடத்தினர். சிறையில் இருந்தபோது தன் மனைவிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், வாழைப்பழம் கடிக்க மாட்டாத என் பற்கள், ஏழை சிறார் கடிக்க இயலாத காலுடையாய், சீடை துணல் இந்நாள் சிறிது புலில் நிற்பது ஒக்கதும் மேடையும் ஏற்காது என்மை என சிறையில் தனக்களித்த உணவின் தன்மையை கூறினார். சிறை கொடுமைகளால் சிதம்பரனாரின் உடல் பலம் குறைந்துவிட்டது. சிறை புகுந்து 6 அவரது உடல் எடை 1/5 குறைந்துவிட்டது. அதன் பிறகே அதிகாரிகள் அவருக்கு கேழ்வரகு உணவை நிறுத்திவிட்டு அரிசி உணவு தந்தனர். சிதம்பரனார் தமது சிறை வாழ்வை குறித்து குடும்பத்திற்கு கவி வடிவில் எழுதிய கடிதங்கள், சிறிய லிறு சட்டைகள் தேகத்தில் புனைந்துள்ளேன், சிறிய ஓர் குள்ளா சிரத்தினில் தரித்துள்ளேன், வெற்றியே தவத்தினும் வேறுள எஃதினும் பெற்றிட செய்திடும் பெருமையோடு மற்றுள நலமெல்லாம் எளிதினில் நல்கிடும் கலலொன்று வலது தாள் மேலே மானுர யாத்துள்ளேன், சிவனடி தொண்டர்கள் சிறப்புற அணிந்திடும் நவமறு மணிகான் நற்களம் பூண்டுள்ளேன், தவத்தினில் சிறிது சரீரம் இழைத்துள்ளேன், ஓப்போடு கண்டனை உயர்வெல்லாம் பெருவையே. உயிருக்கு ஊசலாடும் நிலையில் இருந்தபோதும் பாவுசியை கடுமையான வேலைகளை செய்ய கட்டளையிட்டனர். செக்கு மாடுகள் போல் உழைத்து ஏங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று தோட்ட தொழிலாளர் துயரை குறித்து பாரதியார் பாடினார். மாடாகவே செக்கினில் பூட்டி செக்கிழுக்கச் செய்தனர். சிறைக்குள் அதிகாரிகள் இழைக்கும் இன்னல்கள் ஒருபுறம் இருக்க, சிறைக்கு வெளியே இருந்து கடன்காரர்கள் தொல்லை கொடுத்தனர். அவர் சிறை புகுந்ததும் அவரால் நடத்தப்பட்ட கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. பங்குதாரர்கள் சிலர் அவர் மீது பழி சாற்றினர். மேலும் தாங்கள் இழந்துவிட்ட பொருளை ஈடு செய்ய வேண்டுமென்று சிறையில் இருந்த சிதம்பரனாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். இதை கண்டு வாவுசியின் உள்ளம் நொந்தது. சிறையில் இருந்த அவர் திரு விஜயராகவச்சாரியருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவியுங்கள். கம்பெனி முறிந்ததினால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்க மறுத்ததால் அக்கடனை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவுசெய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்கச் சொல்லுங்கள் என்று எழுதினார். கப்பல் கம்பெனிக்காரர்களை பற்றி அவர் எழுதிய கவிதை, எண்ணறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிறையை நன்னிடனும் நான் அஞ்சேன், நாவாயின் எண்ணறியாது என்னோரின் தாழ்நிதியை ஈயாதென கொடுக்க சொன்னாலும் யான் அஞ்சேன் சோர்ந்து, என் மனமும் என் உடமும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று எழுதினார். எத்துன்பம் வந்தபோதும் சோர்ந்து விடாத அவரது மன வலிமையை காட்டுகிறது. வாவுசியின் தோழர் பாரதி அவர் சிறையில் செக்கெழுப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடலானார். மேலோர் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்கிறார். வாவுசி என்னும் பெயர் வெள்ளையரிடம் பேரச்சத்தை உண்டு பண்ணியது. அடிமைப்பட்ட தேசம் 5 விடுதலை பெறும், புரட்சி ஓங்கி எழும் என இவரை தண்டித்த நீதிபதி பின்ஹே கூறினார் என்றால் வாவுசியின் வீரம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கப்பலோட்டிய தமிழன் வாவு.

0: படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
3: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி.

0: India writes about geography teacher Rajesh Bordoloi, who gives his students, mostly first-generation tribal learners, a daily assignment that goes beyond textbook teaching methods to teach their mothers to read, make UPI payments, access online banking and navigate digital services. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Renu. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges teachers to embrace technology and adopt innovative teaching methods on Teachers' Day. To confer national awards on 48 school teachers in New Delhi this morning. Prime Minister Modi to address centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi today. Government proposes 3-year permissions and tighter safety rules for importing and transporting petroleum in ISO tank containers. External Affairs Minister S. Jaishankar says, India in continuous touch with Ukraine and Russia to help end the conflict. UN votes to adopt new world map reflecting accurate size of Africa. Stage 3 of World Archery Para Series begins at Ahmedabad in Gujarat. And in women's cricket, India to take on arch rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the morning news. Have a great day.
2: 8:30 ஆகாஷ்வாணி பாரத மண்ணின் சுதேச வித்து வாவு சிதம்பரனார் உரை சித்திரம்.
3: ஒரு மனிதனிடம் பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, பின்புலமாக பெரிய அரசியல் கட்சி இல்லை, ஆயுதம் இல்லை, ஆனால் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு ஒரு பேரரசையே அச்சப்பட வைக்க முடியுமா? முடியும். அதற்கு இந்திய வரலாறே சாட்சி. அந்த மனிதர்தான் வ.உ. சிதம்பரனார். நம் நெஞ்சில் நீங்காது குடியிருக்கும் கப்பலோட்டிய தமிழன் வீர சிதம்பரம் பிள்ளை. தமிழ் வித்தகன் முத்தமிழ் நாட்டில் பாரத பக்தி கனலை தூண்டி பாய்ந்து பணி செய்ய வந்தான். வீரன் இவனை போல் உண்டோ தமிழ் சிங்கம் திலகர் வலக்கை, சோர்வின்றி நாட்டுக்கொடியை பல தொல்லையை தாங்கி பிடித்தான் என்று யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் அவர்கள் வ.உ. சிதம்பரனாருக்கு புகழாரம் சூட்டுகிறார். கப்பல் ஓட்டியவர் மட்டுமா வ.உ.சி.? வ.உ.சி. என்றவுடன் நம்மில் பலருடைய நினைவுக்கு வருவது ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் என்பதுதான். ஆனால் வ.உ.சி.யை ஒரு கப்பல் ஓட்டிய மனிதராக மட்டும் பார்த்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அர்த்தத்தை நாம் தவறவிட்டு விடுகிறோம். அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு தொழிலதிபர், தொழிலாளர் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர். ஆனால் இவை அனைத்தையும் விட முக்கியமாக அவர் நம்மால் எதுவும் முடியும் என்று ஒரு அடிமைப்பட்ட மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தவர். வ.உ. சிதம்பரனார் 1872 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பம் கல்விக்கும் சமூக மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த குடும்பம். சட்டம் பயின்று வழக்கறிஞராக தொழில் செய்ய தொடங்கினார். அந்த காலத்தில் ஒரு வழக்கறிஞரின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல வருமானம், சமூகத்தில் மரியாதை, வசதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அவர் தன்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதுமா? என்னை சுற்றியுள்ள என் மக்கள் அடிமைகளாக வாழும்போது எனது தனிப்பட்ட வசதி மட்டும் என்ன பயன்? அந்த கேள்விதான் ஒரு வழக்கறிஞரை ஒரு புரட்சியாளராக மாற்றியது. வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அவரின் பேத்தி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
4: வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. நான் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கடைசி மகனான வ.உ.சி. பாலேஸ்வரன் பிள்ளை அவர்களின் மகள். வ.உ.சி. அவர்களின் தகப்பனார் உலகநாத பிள்ளை ஒரு வக்கீல். அண்ணனும் வக்கீலுமான சிதம்பரம் பிள்ளை திருமணம் ஆவதற்கு முன்பே இறந்து விடுகிறார். உலகநாத பிள்ளை தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு தனது அண்ணனின் பெயரை வைத்து அவரது தகப்பனாரான வள்ளியப்ப பிள்ளையுடன் உங்களது மகன் உலக புகழ் பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுத்துள்ளார் என்று கூறுகிறார். அவர் தனது மகனை கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறார். அவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த கிருஷ்ணன் என்பவர் மாறுதலாகி சென்று விட்டதால் அவர் தனது காலியாக இருந்த நிலத்தில் உடனடியாக ஊர் மக்களின் உதவியுடன் ஒரு பள்ளி எழுப்புகிறார். அந்த பள்ளியின் பொறுப்பை ஆடம்சன் என்ற பாதிரியாரிடம் ஒப்படைக்கிறார். மதநூல் கற்றுக் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் வஉசி 14 வயது வரை ஓட்டப்பிடாரத்தில் படித்து

பின்னர் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் படிக்கிறார். அவர் தனது வக்கீல் படிப்பை திருச்சியைச் சேர்ந்த ஹரிஹரன் ஐயர், கணபதி ஐயர் ஆகியோருடன் படித்து 1894 தேர்வெழுதி ஒட்டப்பிடாரத்தில் வக்கீலாக பணிபுரிகிறார். அவருக்கு அந்த வருடமே திருச்செந்தூர் சுப்பிரமணிய பிள்ளை என்பவரின் மகளான வள்ளியம்மையுடன் திருமணம் நடைபெறுகிறது. இருவரும் மனமொத்த தம்பதியராக இருக்கின்றனர். வஉசி அவருக்கு திருக்குறள் கற்றுத்தருகிறார். அவரும் ரசித்து படிக்கிறார். 1901 அவர் தனது தலை பிரசவத்தில் இறந்து விடுகிறார். மனைவி மிகவும் நேசித்ததால் அவர் துறவியாக எண்ணுகிறார். ஆனால் மூத்த மகனை, அதுவும் குழந்தையே இல்லாத போது, அவரது பெற்றோர் துறவியாவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் மீண்டும் திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். மனைவி முதல் மனைவியின் உறவினராக இருக்க வேண்டும் என்பதே அவர் நிபந்தனை. ஆதலால் வள்ளியம்மை அவர்களின் தகப்பனாரான சுப்பிரமணிய பிள்ளையின் தங்கையான பாலம்மாள் என்பவரின் மகளான மீனாட்சி அம்மையை மணமுடிக்கிறார். வஉசி அவர்களின் முதல் மனைவி காலத்தில் அவர் ராமையா தேசிகர் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை வீட்டில் வைத்து பராமரிக்கிறார். அதே போல இரண்டாவது மனைவியான மீனாட்சி அம்மையாரின் காலத்தில் சகஜானந்தர் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை வீட்டில் வைத்து பராமரிக்கிறார். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் சகஜானந்தர் வஉசி அவர்களை தனது குரு, தந்தை, கடவுள் என்று போற்றுகிறார். வஉசி அவர்களுக்கு சிறைக்கு செல்வதற்கு முன்பு 2 குழந்தைகள், உலகநாத பிள்ளை, ஆர்மவம் பிள்ளை. உலகநாத பிள்ளை வஉசி அவர்களின் திறமையில் பெருமளவு கொண்டிருந்தவர். அவர் தனது 16வது வயதிலேயே கைச்செலவுக்காக திலகர் பல்பொடி, திலகர் சவக்காரம், அதாவது சோப்பு செய்து விற்று அதில் வந்த பணத்தையே செலவழித்தார். அவர் விஷ காய்ச்சலால் தனது 19வது வயதில் இறந்து விடுகிறார். வஉசியின் வலிமையில் பெருமளவு போய்விட்டதாக வஉசி மிகவும் வருந்துகிறார். சிறையிலிருந்து வந்த பிறகு அவருக்கு 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும். ஆங்கில அரசாங்கம் அவரை சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளேயே செல்லக்கூடாது என்று கூறிவிடுகிறார்கள். அவருக்கு சொந்த வீடு ஓட்டப்பிடாரத்தில் இருந்தது, நிலமும் இருந்தது. வக்கீல் தொழில் செய்யும் அனுமதியும் நீக்கப்பட்டு விட்டது. எப்படித்தான் அவர் சென்னையில் சென்று வாழ்ந்தாரோ, 1912 1919 வரை சென்னையில் வசிக்கிறார். பின்னர் கோயம்புத்தூரில் வசிக்கிறார். 1922 வரை ஓட்டப்பிடாரத்தில் வசிக்கிறார். 24 வரை கோயில்பட்டியில் வசிக்கிறார். 32 இறக்கும் வரை 1936 வரை தூத்துக்குடியில் வசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை உண்மையில் ஒரு பாடமாகும். எப்படி தியாகம் செய்ய வேண்டும், எப்படி தலைமையேற்று கப்பல் கம்பெனி நடத்த வேண்டும், ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த வேண்டும். அதன் பிறகு கடைசி வரையிலும் அவர் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். தமிழ் பணியாற்றினார், தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தினார். எந்த நிலையிலும் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ததே தன் வாழ்நாளின் நோக்கமாக கொண்டிருந்தார். அவரை நாம் முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்தோமானால் நாடு முன்னேறும்.

0: நமக்கு வேண்டும்.
1: பேசுதல் யாருக்கும் எளியது, பேசும் கொள்கையின்படி நடப்பதே அரியது. இதைத்தான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் வள்ளுவப்பெருமான். அந்த வகையில் செயற்கரிய செயல் செய்து வெற்றி பெற்றவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். இன்று நாம் சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோம். நம்முடைய கொடியை நாமே ஏற்றுகிறோம். நம்முடைய அரசை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய நாட்டில் நாம் விரும்பும் தொழிலை தொடங்கலாம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்தது? இந்தியாவின் பொருளாதாரத்தின் மீது ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். இந்தியர்களின் உழைப்பிலிருந்து உருவான செல்வத்தின் பெரும் பகுதி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சென்றது. தூத்துக்குடி போன்ற துறைமுக நகரங்களில் கடல் வாணிபம் இருந்தது. ஆனால் அந்த வாணிபத்தின் முக்கிய கட்டுப்பாடு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி போன்ற ஆங்கிலேய நிறுவனங்களின் கையில் இருந்தது. அங்கேதான் வ.உ.சி. அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிந்து கொண்டார். அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்றால் பொருளாதார அடிமைத்தனத்தையும் உடைக்க வேண்டும். இந்த சிந்தனையில் 1906 உருவானதுதான் தேசிய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இந்தியர்களின் முதலீட்டில் இந்தியர்களுக்கான கப்பல் நிறுவனம். இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார ஆதிக்கத்திற்கு நேரடியாக சவால் விட்டார். இது வெறும் ஒரு வணிக நிறுவனம் அல்ல, அது ஒரு அரசியல் அறிக்கை. அந்த அறிக்கை என்ன? இந்தியரால்

0: எதையும் செய்ய முடியாது என்று சொல்லாதே. வாய்ப்பு கொடு. இந்தியன் உலகத்தையே எதிர்கொள்வான் என்பதுதான். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கப்பல்களை இயக்க தொடங்கியது. அந்த கப்பல்களின் பெயர் எஸ்எஸ் காலியா மற்றும் எஸ்எஸ் லாவோ. ஆங்கிலேய நிறுவனத்திற்கு போட்டியாக இந்திய கப்பல்கள் பயணம் செய்ய தொடங்கின. ஆங்கிலேயர்களுக்கு இது வெறும் போட்டி அல்ல, ஆட்சிக்கு எதிரான சவால். சுதேசி கப்பல் நிறுவனத்திற்கு ஆங்கிலேயர் பல வழிகளில் அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் வாபுசி அவர்கள் பின்வாங்கவில்லை. மக்கள் மனதில் சுதேசி எண்ணங்களை விதைக்க இதைவிட வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதில் வாபுசி உறுதியாக நின்றார். நாட்டின் விடுதலைக்கு இன்னல்களை சந்தித்த போதிலும் தாய்மொழி பற்றை பேணி காத்து நின்றார் வாபுசி அவர்கள். அன்னாரது இலக்கிய திறன்களை தமிழறிஞர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு பகிர்கிறார்.
1: மாபெரும் சுதந்திர போராட்ட வீரராய் அறியப்பட்டிருக்கும் செக்கிழித்த செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை மிகச்சிறந்த தமிழ் படைப்பாளியும் கூட. அவர் செய்த உன்னதமான தமிழ் பணியால் தமிழ் தழைத்தது. அவருடைய நூல்கள் இன்றைய இளைஞர்களுடைய வாசிப்புக்காக காத்திருக்கின்றன. இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் பல அரிய கருத்துக்களை தாங்கியவையாய் அவரது நூல்கள் இலக்கிய வானில் ஒளி வீசுகின்றன. சிற்பம் செதுக்கியது போல சிறந்த கட்டுரைகளை எழுத்தில் வடிப்பது என்பது ஒரு தனி செய் நேர்த்தி. அந்த செய் நேர்த்தி கைவரப்பெற்றிருந்த மிகச்சிலரில் வவுசியும் ஒருவர். வவுசி எழுதிய முதல் கட்டுரை விவேகபானு என்னும் ஆன்மீக இதழில் வெளிவந்துள்ளது. வவுசி ஆன்மீக நம்பிக்கை கொண்டவராகவே இறுதி வரை வாழ்ந்தவர். அவர் எழுதிய கட்டுரைகளில் அதிகம் இடம் பிடித்தது ஆன்மீகம்தான். அவர் எழுதிய முதல் கட்டுரையின் தலைப்பு கடவுளும் பக்தியும் என்பது. கடவுள் ஒருவரே, மனிதனும் அறிவும், வினையும் விதியும், உலகமும் கடவுளும் போன்ற அவருடைய ஆன்மீக கட்டுரைகள் நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றன. தவிர அரசியல், இலக்கியம் உள்ளிட்ட தனக்கு ஆர்வமுள்ள எல்லா துறைகள் குறித்தும் அவர் கட்டுரைகள் எழுதியுள்ளார். தேசிய ஒருமைப்பாடு அவரது பல அரசியல் கட்டுரைகளில் அடிநாதமாய் உள்ளது. பாலகங்காதர திலகரின் வாழ்க்கை வரலாற்றை வவுசி எழுதியுள்ளார். திலகர் என் அரசியல் குரு ஆவார். எனது 21வது வயதிலிருந்து அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் நான் கவனித்து வருகிறேன் என்று அவர் ஒரு நூலின் அறிமுக உரையில் குறிப்பிடுகிறார். அவரது நண்பர்களால் திலகர் நினைவுகள் என்றொரு தொகுதி கொண்டு வரப்பட்டது. அதிலும் ஒரு கட்டுரையில் தம் நினைவலைகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். பாரத ஜோதி ஸ்ரீ திலக மகர்ஷியின் வாழ்க்கை வரலாறு என்கிற தலைப்பில் இலங்கையிலிருந்து வெளிவந்த வீரகேசரி பத்திரிகையில் அவர் தொடர் எழுதினார் என்பது ஆய்வாளர் மாறா அரசு தரும் செய்தி. ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு முழுமையாக கிடைக்கவில்லை. தம் கட்டுரைகளுக்கு ஈர்க்கும் விதத்தில் தலைப்புகள் தருவதிலும் வல்லவராக இருந்தவர் வஉசி. காங்கிரசின் துயிலை கலைத்த கர்சனின் ஆட்சி, மகாராஷ்டிர ஜனங்களை உயிர்ப்பித்த உற்சவங்கள், இப்படியெல்லாம் அவர் தலைப்புகள் கொடுத்து வந்தார். வஉசியின் இலக்கிய பணியை பற்றி சொல்கிற போது முக்கியமாக அவருடைய மொழிபெயர்ப்பு பணியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு பெரிய அளவில் வளம் சேர்த்தது அவருடைய மொழிபெயர்ப்பு. மேலை நாட்டு தத்துவ அறிஞர்களுள் வவுசியின் மனதை பெரிதும் கவர்ந்தவர் என்று ஜேம்ஸ் ஆலன் அவர்களை சொல்ல வேண்டும். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனைகளில் தம்மை பறிகொடுத்தவர் வவுசி. ஜேம்ஸ் ஆலனின் நூல்கள் பலவற்றை படிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் அவர். அந்த தத்துவ சிந்தனைகளை அழகிய தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பிரிட்டிஷாரால் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஜேம்ஸ் ஆலன் நூல்களை மொழிபெயர்க்க கிடைத்த கால அவகாசமாக அவர் கருதினார். ஜேம்ஸ் ஆலனுடைய 3 நூல்களை அவர் முழுமையாக மொழிபெயர்த்துள்ளார். மனம் போல வாழ்வு, அகமே புறம், மெய்யறிவு. இந்த நூல்களை எல்லாம் இளைஞர்கள் அவசியம் பயில வேண்டும். மனத்தை அடக்குவது எப்படி, வாழ்க்கையை வெல்வது எப்படி என்பன போன்ற பல உயர்ந்த கருத்துக்கள் விவாதபூர்வமாக இந்நூல்களில் பேசப்படுகின்றன. துன்பம் எப்பொழுதும் எவ்வழியிலாவது சென்ற பிசகான நினைப்பின் காரியம். சரீரம் மனத்தின் வேலைக்காரன். சரீரத்தின் வியாதிகளை நீக்குவதற்கு மனோ உற்சாகமுள்ள நினைப்புக்கு சமமான வைத்தியன் இல்லை என்பது போன்ற அந்த நூலில் தென்படும் வரிகள் நெடுநேரம் நம்மை சிந்தனையில் ஆழ்த்தும். மனம் போல வாழ்வு என்று ஒரு மொழிபெயர்ப்பு நூல், அதன் ஆதாரமே மனதை செம்மைப்படுத்தினால் நல்ல வாழ்க்கை கிட்டும் என்கிற சிந்தனை தான். செயல்கள் நினைப்பின் மலர்கள், இன்பமும் துன்பமும் அதனுடைய கனிகள். இவ்வாறாக மனிதன் இவைகளை விளைவித்துக் கொள்கிறான்,

என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தானே நிர்மாணித்துக் கொள்வது குறித்து அழகிய நடையில் எழுதுகிறார். மேம்பாடும் தெய்வத்தன்மையும் வாய்ந்த ஒழுக்கம் கடவுளின் கிருபையாலாவது தற்செயலாவது உண்டாவது அன்று. அது நேர்மையான நினைப்புகளை இடைவிடாது நினைத்து வந்ததன் நேரான பயனாகவும், தெய்வத்தன்மை வாய்ந்த நினைப்புகளோடு நீடித்த காலம் விருப்பத்தோடு பழகி வந்த பழக்கத்தின் நேரான காரியமாகவும் உண்டாகிறது. மனம் தளர்ச்சியின்றி வாழ்க்கை நிலைமையாகிய வஸ்திரத்தை நெய்து கொண்டிருக்கிறது. நினைப்பு நூல் நல்ல செயல்களும் தீய செயல்களும் பாவும் ஊடும். ஒழுக்கம் வாழ்வாகிய தறியில் நெய்யப்படும் வஸ்திரம். மனம்தான் தான் நெய்த வஸ்திரத்தால் தன்னை உடுத்திக் கொள்கிறது என்று எழுதுகிறார். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனைகளால் இவ்வளவு தூரம் வஉசி கவரப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த வரிகள் சான்று. இவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞரும் கூட. வஉசி உயர்ந்த பழந்தமிழ் நூல்கள் பலவற்றிற்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளின் உரையாசிரியர்கள் வரிசையில் வஉசிக்கும் ஒரு நிரந்தர இடம் உண்டு. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் என்ற மெய்ப்பொருள் நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சிவஞான போதத்தால் கவரப்பட்ட வஉசி தாமும் ஒரு உரை எழுதி வெளியிட்டுள்ளார். வஉசியின் பதிப்பு பணிகளும் முக்கியமானவை. ஓலைச்சுவடிகளிலேயே உறங்கிக் கொண்டிருந்த சில நூல்கள் வஉசியால் அச்சேரி காகிதங்களுக்கு வந்தன. திருக்குறளுக்கு மணக்குடவர் எழுதிய அறத்துப்பாலுக்கான உரையை முதலில் பதிப்பித்தவர் வஉசி தான். அறிஞர் பொருள், தேவைப்படும் இடங்களில் விளக்கம், தெளிவின் பொருட்டு இலக்கண குறிப்பு என்று இப்படி பதிப்பு பணியை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல்களில் தொல்காப்பியமும் ஒன்று. படைப்பிலக்கிய துறையிலும் முயன்றிருக்கிறார். மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு, சுயசரிதை ஆகியவையெல்லாம் அவருடைய கவிதை படைப்புகள். வஉசியின் பல்வேறு அனுபவங்களின் திரட்டாக அமைந்ததுதான் பாடல் திரட்டு என்கிற நூல். சுயசரிதையில் அவரது வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்கிறோம். பாடல் திரட்டு அவரது தனிப்பாடல்கள் பலவற்றின் தொகுப்பு. ஒரு காலத்தில் மாபெரும் வள்ளலாக செல்வந்தராக திகழ்ந்தவர் பிற்காலத்தில் வறுமையில் வாடுகிறார். அப்போது அவர் எழுதிய ஒரு வெண்பா நம் நெஞ்சை உருக்குகிறது. வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பல்பொருளும் தந்த சிதம்பரன் தாழ்ந்தின்று செந்தமிழ் வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகிறான் நாச்சொல்லும் தோலும் நலிந்து என்கிற வெண்பாவை படிக்கிற பொழுது நம் கண்கள் கசியும். வஉசியின் சுயசரிதை நூல் கவிதையில் எழுதப்பட்ட நூல். அது அவரது வாழ்க்கை சம்பவங்களை விவரிப்பதோடு குருநாதரான திலகரின் வாழ்க்கை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டதையும் சேர்த்து விவரிக்கிறது. வஉசி தம்முடைய சிந்தனை வளத்தாலும் அழகிய நடைநலத்தாலும் தன் உயரிய படைப்புகளின் மூலம் தமிழை வளப்படுத்தினார். தமிழ் உள்ளவரை அவருடைய படைப்புகள் நிரந்தரமாய் தமிழை அலங்கரித்துக் கொண்டிருக்கும்.

0: கைகள் வைப்போம்.
1: வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான அத்தியாயம் தொழிலாளர் போராட்டம். தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் நிலைமை அவரை பாதித்தது. தொழிலாளர்களின் ஊதியம், வேலை நேரம் மற்றும் பணிச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் அவர் அவர்களுடன் துணை நின்றார். வ.உ.சி. அவர்களுக்கு சுதந்திரம் என்றால் ஆங்கிலேயரை வெளியேற்றுவது மட்டுமல்ல, சாதாரண மனிதனின் வாழ்க்கையும் மேம்பட வேண்டும், தொழிலாளியின் உழைப்புக்கும் மரியாதை கிடைக்க வேண்டும், மனிதன் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்னும் வள்ளுவர் வாக்கு சிதம்பரனார் அவர்களது வாக்கு வன்மைக்கு சான்றாக நிற்கும். அவரின் பேச்சுகள் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அவருடன் சுப்பிரமணிய சிவா போன்ற தேச பக்தர்களும் இணைந்தனர். தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தேசிய உணர்வால் கொதித்தன. ஆங்கிலேய அரசாங்கம் 1908 நிகழ்ந்த திருநெல்வேலி எழுச்சி வ.உ.சி. அவர்களால் தூண்டப்பட்டது என்று குற்றஞ்சாட்டி அவரை சிறையில் அடைத்தது. அது குறித்து திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 1908 என்ற சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலை எழுதிய வரலாற்று ஆய்வாளர் ஆ. இரா. வேங்கடாச்சலபதி அவர்கள் நம்மோடு உரையாடிய போது,
2: இதுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து அடிப்படையில் வந்து சமூக பூசல்களால் விளைந்த வன்முறை. ஆனால் இந்த திருநெல்வேலி எழுச்சி என்பது ஒரு அனைத்து மக்களுக்குமான மிக பெரிய அரசியல் குறிக்கோளோடு நிகழ்ந்த ஒரு

இதில் வாவுசுடைய பங்கு என்பது, அவர் கைதான பிறகு தான் இது நடக்குது. அவர் கைதானதால் இது நடக்குது, அந்த அவர் தலைமை தாங்கி நடத்தலை அது. ஆனால் அவருடைய பங்களிப்பு என்னவென்றால், மக்களை இதற்காக அவர் அணி திரட்டியிருக்கிறார், மக்களை அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். இப்போ பாரதி சொல்கிறார் இல்லையா, நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி அது படித்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய பொருள் ஒன்றுமே கிடையாது. மா இந்தியா நம்முடைய நாடு, இது என்ன இருக்குது, இந்தியா நம்முடைய நாடு, இது நம்

0: லட்சக்கணக்கான மக்களிடம் அந்த உணர்வை ஏற்படுத்தி விட்டார். இங்கே நாம் வந்து யாரை கண்டும் பயப்பட மாட்டோம். இப்போ பாரதியார் எழுதுகிறார் இல்லையா, நெஞ்சு பொறுக்குது இல்லையான்ட்டு. தூரத்தில் வந்து காக்கி சட்டை போட்டு வர தபால்காரனை பார்த்தா கூட இவன் வீட்டுக்குள்ளே போய் பூந்து கதை முடிப்பான் அப்படின்னு இருந்த ஒரு கட்டத்தில் அவர்களை விடுதலை உணர்வு பெற செய்திருக்கிறார். அதில் சில தகவல்கள் எல்லாம் வந்து அந்த காலத்து அரசாங்க அறிக்கைகளில் இருக்க. ஒரு வெள்ளக்காரன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடியெல்லாம் ரோட்டில் நாங்கள் போனால் மற்றவெல்லாம் விலகி போயிடுவாங்க, இல்லாட்டி சலாம் அடிப்பாங்க. இன்றைக்கி நான் நடந்து போனால் சின்ன பசங்கள்லாம் வந்து என்னை பார்த்து வந்தே மாதரம்னு கூவுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சைக்கிளில் போனேன்னா ஜட்கா வண்டிக்காரன் வழி விடுவான். இப்போல்லாம் இந்த வாவுசி வந்ததுலேருந்து வேணுன்ட்ட ஜட்கா வண்டிக்காரன் எனக்கு முன்னாடி வந்து கட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விடுதலை உணர்வு. அப்போ தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளைக்காரர்கள் மீது இருந்த அந்த பயத்தையெல்லாம் வந்து வாவுசி போக்கிவிட்டார். அதுதான் அவருடைய சாதனை.
1: இங்கேதான் வாவுசியின் வாழ்க்கையின் மிக கொடூரமான அத்தியாயம் தொடங்குகிறது. நாம் அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர் பெற்ற இன்னொரு பெயர் செக்கிழுத்த செம்மல். சிறையில் அவர் எண்ணெய் செக்கை இழுக்கச் செய்யப்பட்டார். ஒரு வழக்கறிஞர், சமூகத்தில் மரியாதைக்குரிய மனிதர், ஒரு தலைவன் அவரை மாடு போல செக்கில் பூட்டி வேலை செய்ய வைத்தார்கள். ஏன்? அவருடைய உடலை உடைக்க அவருடைய உடலை அவர்கள் காயப்படுத்த முடிந்தது, அவருடைய மனதை உடைக்க முடியவில்லை. வாவுசி அவர்கள் சிறையில் இருந்தாலும் அவர் எழுப்பிய கேள்வி சிறையில் அடைக்கப்படவில்லை. அவர் தொடங்கிய சுதேசி சிந்தனையை, ஊட்டிய தன்னம்பிக்கையை, எழுப்பிய தேசிய உணர்வை, மக்களின் விழிப்புணர்வை சிறையில் அடைக்க முடியவில்லை. இன்று நாம் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, தொழில் முனைவோரை பற்றி பேசுகிறோம். மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் என்றும் பொருளாதார வலிமை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இதே சிந்தனையின் விதை நூற்றாண்டுக்கு முன்பே சுதேசி இயக்கத்தின் மூலம் விதைக்கப்பட்டது. அந்த விதையை தமிழகத்தில் தீவிரமாக விதைத்தவர்களில் மிக முக்கியமானவர் வ.உ. சிதம்பரனார். அவரது சுயநலமற்ற வாழ்வை நம்மிடம் எடுத்துரைக்கிறார் சொற்பொழிவாளர் மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள்.
2: செப்டம்பர் 5ஆம் தேதி என்பது இந்தியர்கள் எல்லோரையும் தலை நிமிர வைக்க வேண்டிய ஒரு நாள். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. அதுதான் ஆசிரியர்கள் தினம் என்றாலும் இவற்றையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பெருமை, அது வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த தினம் என்பதுதான். நமக்கெல்லாம் கப்பலோட்டிய தமிழன் என்றும், ஸ்டீம் ஷிப்பிங் கம்பெனியை தொடங்கியவர் என்றும், பலமுறை ஏகாதிபத்திய கொடுமையை எதிர்த்து போராடி அதற்காக சிறை தண்டனை அனுபவித்தவர் என்றும், கப்பலோட்டிய தமிழர் என்பதை விட செக்கிழுத்த செம்மல் என்றும் வ.உ.சியை பற்றி தெரியும். வ.உ.சி சிறையில் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாளா. சிறை அதிகாரிகளின் அராஜகம். இவர் ஒரு அரசியல் கைதிதான், ஆனால் அவ்வப்போது தனிச்சிறைக்குள் இவரை தள்ளி கல்லுடைக்க செய்து கைகளெல்லாம் ரணமாகிவிட்டன என்ற நிலையில், கைகள் தானே ரணமாகிவிட்டன, உடம்பால் இழுங்களேன் என்று மாடுகள் இழுக்க வேண்டிய எண்ணெய் செக்கை இவருடைய உடலை அதில் கட்டி இழுக்க வைத்தார்கள். இப்படியெல்லாம் எத்தனை கொடுமைகளை வ.உ.சி அனுபவித்தார். சிறைவாசத்தில் அவர் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் என்பதை சொல்லி மாடாது. ஒருமுறை சிறை கண்காணிப்பாளர் இவருக்கு பின்னால் வந்து நின்றாராம். ஆனால் அவர் நின்றதை இவர் கவனிக்கவில்லை, அதனால் எழுந்து வணக்கம் சொல்லவில்லை. அதற்காக கூடுதலாக 3 நாட்கள் சிறைவாசம் என்று அறிவித்தார்கள். கேழ்வரகு கூழ் கொடுப்பார்கள். அந்த கூழில் ஒருமுறை புழு நெளிந்தது, அதனால் கூழ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்காக 9 நாட்கள் இன்னமும் கூடுதலாக தண்டனையை ஏற்றினார்கள். இதையெல்லாம் பார்த்து அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய கணவரை நாடு கடத்தி விடுங்கள், அந்தமானிலே போய் அந்தமான் சிறையிலே வேண்டுமானாலும் அவர் வாடட்டும், ஆனால் இங்கே இவ்வளவு கொடுமைகள் வேண்டாம்.

0: என்றெல்லாம் பிரிட்டிஷ் மன்னருக்கே கூட கடிதம் எழுதினார். எத்தனை துன்பங்களை அனுபவித்து இவையெல்லாம் கடந்து சிறைச்சாலையிலே இருந்து வெளியில் வந்து அதற்கு பின்னர் வாழலாம் என்று எண்ணினால் அப்போதும் கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. சென்னை வீதியில் மண்ணெண்ணெய் விற்றார் வஉசி. அப்போது கூட பிழைப்பதற்காக இல்லை, இந்த தேசத்திற்கு நாம் இன்னமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் மண்ணெண்ணெய் விற்றார் என்றால் இன்றைக்கு நினைத்து பார்ப்போம் எப்பேற்பட்ட தியாகம். அந்த தியாகத்தின் மீதுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறோம். எவ்வளவு தூரத்திற்கு நன்றி அறிதல் உடையவர் என்பதை அவர் செய்த ஒரு செயலிலே இருந்து புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு வழக்கறிஞர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் நிறைய பணம் சம்பாதித்து கொண்டிருந்த பிரபல வழக்கறிஞர். அதையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் கப்பல் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் போய் அதற்காக பணத்தை இழந்து அதற்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சிறைக்கு போய் இவ்வளவெல்லாம் நடந்த பின்னர் மீண்டும் வழக்கறிஞர் தொழிலுக்கே போகலாம் என்றால் அந்த வழக்கறிஞர் லைசன்ஸை கேன்சல் செய்து விட்டார்கள். அதை திரும்ப பெறுவதற்கு படாத பாடுபட்டார். அப்படி திரும்ப பெறுவதற்கு உதவியவர் ஆங்கிலேயரான வாலஸ் என்பவர். எந்த அளவுக்கு நன்றி அறிதல் தன்னுடைய இளைய மகனுக்கு வாலேஸ்வரன், அதுதான் வாலீஸ்வரன் என்று ஆயிற்று. அந்த வாலஸ் அவர்களுடைய பெயரையே சூட்டி தன்னுடைய நன்றி கடனை தீர்த்து கொண்டார். தனி நபர்களிடத்தில் மரியாதை கொண்டிருந்தார். ஆனால் இந்த தேசத்திற்காக எப்பாடுபட்டேனும், எதை இழந்தாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, செல்வம் போனாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று போராடியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்த நாளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை எண்ணி பார்ப்போம். அவர் கால் பட்ட இடம் நாம் தலையால் வணங்க வேண்டிய இடம் என்பதை எண்ணி பார்ப்போம். நம்முடைய நாட்டிற்கு நம்மால் என்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதற்கு நம்மை நாமே மீள் அர்ப்பணம் செய்து கொள்ளுவதற்கு வ.உ.சி. அவர்களின் நினைவுகள் நமக்கு வழிகாட்டட்டும்.
1: ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள், இன்று வ.உ.சி. அவர்கள் நம் முன் நின்றால் அவர் நம்மிடம் என்ன கேட்பார்? இந்த நாடு உங்களுக்கு என்ன கொடுத்தது என்று கேட்காதீர்கள், இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்பார். நிறைந்த ஒழுக்கம், பெருந்தன்மை, பொறுமை, மேன்மை, நற்குணம், மன அமைதி ஆகியவற்றில் வலிமையும் உறுதியும் உண்மையும் நிலையாக பெற்றால் அவர் செல்வத்தில் வறியவராக இருந்தாலும் அவருக்கு வறுமை ஒரு இழிவு அல்ல என்பதை, இன்மை ஒருவர்க்கு இழிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறேன் என்று வள்ளுவர் கூறியது வ.உ. சிதம்பரனாருக்கு முற்றும் பொருந்தும். எனவே வ.உ.சியை நாம் வெறும் சிலையாகவோ, நினைவு நாளாகவோ, ஒரு தேர்வு கேள்விக்கான பதிலாகவோ பார்க்கக்கூடாது.
2: வ.உ.சி. ஒரு மனநிலை. அந்த மனநிலை சுயமரியாதை, சுயசார்பு, தொழில் முனைவு, அநீதிக்கு எதிராக நிற்கும் தைரியம் ஆகியவற்றை ஒருங்கே இணைக்கும். அதனால்தான் அவரது பெயர் இன்னும் நம் நெஞ்சில் ஒலிக்கிறது. இன்று நூற்றாண்டுக்கு பின்னரும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம்.
1: வ.உ. சிதம்பரனார் வாழ்க!
2: சுதேசி உணர்வு வாழ்க!
1: தமிழும் தமிழரின் பெருமையும் வாழ்க!
2: பாரதம் வாழ்க!
1: வந்தே மாதரம்!
3: இதுவரை பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரை சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் எம். சித்ராதேவி அவர்கள். எழுத்தும் ஆக்கமும் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்களின் நினைவிற்கு, இன்று முற்பகல் 11:25 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிப்பு

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீமன் நாராயணா, பௌளி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

நேரம் 9:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து மகாகணபதிம் வந்தே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம், ரூபகத்தாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய்பரத் அவர்கள் கஞ்சீரா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி, ஆகாஷவாணி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் சில முத்தான திரை இசை பாடல்கள் கேட்போம் நேயர்களே. முதலில் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே

0: அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:32. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜானி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

சின்ன குட்டி அத்த பெத்த கண்ணு குட்டி தாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி தாலி கோடி.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

இந்நிகழ்ச்சியின் நிறைவாக மழலை பட்டாளம் திரைப்படத்திற்காக மாஸ்டர் ராஜ், டி கே கலா, எல் ஆர் அஞ்சலி, சசிரேகா, சைலஜா பாடியோட பாடலையை கேட்கலாம்.

0: முத்துச்சிதல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் இளைய பாரதம் நிகழ்ச்சியில்.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் சிலம்பரசன், பாரதி, கோமதி, கோகிலா, தனதர்ஷினி மற்றும் சௌமியா.
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் இன்று நாம் ஒரு இனிமையான நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறோம். தமிழ் என்றாலே இனிமைதானே, தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். ஆம், இன்றைய நிகழ்ச்சியில் அமுதான தமிழ் மொழியின் இலக்கியங்கள், தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள், தங்கள் கைவண்ணத்தால் மக்களை கவர்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் என்பன போன்ற பல்வேறு இனிய சுவையான தகவல்களை இந்த வினாடி வினா நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக குறிஞ்சி, முல்லை, மருதம் என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் விதிமுறைகள்: ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும்.

0: சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிஞ்சி அணி
1: சிலம்பரசன் திருச்சியிலிருந்து வந்தார்.
2: பாரதி ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்தார்.
0: என்ன என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: எம்ஏ தமிழ்.
0: எம்ஏ தமிழ். நீங்கள்?
1: முதுகலை தமிழ், முதலாம் ஆண்டு.
0: முதலாம் ஆண்டு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? முல்லையணி.
3: என் பேர் கோமதி, நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன்.
0: வெரி குட். நீங்கள்?
4: என் பெயர் கோகிலா, தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டில் படிக்கிறேன்.
0: என்ன உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன?
4: என்னுடைய லட்சியம் வந்து தமிழ் சார்ந்து போகலாம்னு இருக்கு, அது இல்லைனா புது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க.
0: புது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். நீங்கள்? மருதமணி.
5: என் பெயர் தனதர்ஷினி, நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன்.
0: என்ன உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன?
5: என்னுடைய பொழுதுபோக்கு வரைதல், பாட்டு கேட்பது.
0: வெரி குட், வெரி குட். நீங்கள்?
6: என்னோட பேர் சௌமியா, நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன்.
0: வெரி குட். என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க?
6: டீச்சர் ஆகணும்.
0: டீச்சர்? ஓ, ஸோ தமிழ் அறிவை வந்து மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப புனிதமான ஒரு தொழில், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று, முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு. இந்த சுற்று வந்து திருக்குறளை பற்றிய ஒரு சுற்று. திருக்குறள்லேருந்து ஆரம்பித்தா நிச்சயமாக அது ஒரு மிக மிக சிறப்பு இல்லையா? முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? இந்த கேள்வி குறிஞ்சிக்கு.
1: மணக்குடவர்.
0: மணக்குடவர் மிகச் சரியான விடை. குறிஞ்சி அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இவர் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவார். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் பரிமேலழகரின் உரை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு வருகின்றது. திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் யார்? முல்லைக்கு இந்த கேள்வி. ஞானப்பிரகாசர், தஞ்சை திரு ஞானப்பிரகாசர். மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். முல்லை அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தஞ்சை திரு ஞானப்பிரகாசர் 1812 ஆண்டு திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டு வெளியிட்டார். அடுத்த கேள்வி மருதமணிக்கு. நீங்களும் 10 முழு மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். எந்த ஆண்டு ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? எந்த ஆண்டு?
5: 1812.
0: 1812 இல்லை, இல்லை, தவறான விடை. இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு வருகிறது.
1: 1860.
0: 60 தவறான விடை. நீங்கள்? முல்லை அணி. சரி, நான் சரியான விடை சொல்லுகின்றேன். 1886 ஆண்டுதான் ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1876 திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக ஒரு சிறப்பு. இவர் எழுதிய ஆங்கில மொழி பெயர்ப்பின் பெயர் த சாக்ரட் குரல் என்பதாகும். இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு நாம் செல்லலாம். இந்த சுற்று வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை பற்றிய ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு. வேதாச்சலம் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் எப்பெயரால் பெரும் புகழ் பெற்றார்? தனித்தமிழ் இயக்கத்திற்கு இவர் ஆற்றிய தொண்டு மகத்தானது. யார் இவர்? முதல் கேள்வி இது குறிஞ்சிக்கு.
2: மறைமலை அடிகளார்.
0: மறைமலை அடிகளார் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். குறிஞ்சி அணி மீண்டும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு. பிரபல தமிழ் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் கல்கி அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் யாரிடம் பத்திரிகை துறை அனுபவத்தையும் தமிழ் இலக்கிய அறிவையும் வளர்த்து கொண்டார்? இந்த கேள்வி முல்லை அணிக்கு. மிகப்பெரிய தமிழறிஞர் அவர். நீங்கள்? மருதமணி. நீங்கள் குறிஞ்சி அணி. சரி, நான் வேணால் இதுக்கு ஒரு குறிப்பு தரேன். அவரை வந்து தமிழ் தென்றல் என்று அழைப்பார்கள். இப்பொழுது முல்லை அணிக்கு, முல்லை அணிக்கு வாய்ப்பு.
5: தமிழ் தென்றல் திருவிக்கா.
0: தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள், அதுதான் சரியான விடை. முல்லை அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். திருவிக்கா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய நவசக்தி பத்திரிகையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அடுத்த கேள்வி மருதமணிக்கு, நல்ல கேளுங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்ற பாடலையும், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு

0: என்ற பாடலையும் மற்றும் விண்ணுக்கு மேலாடை, பருவ மழை மேகம் போன்ற திரைப்பாடல்களை இயற்றிய கவிஞர் யார்? இது வந்து மருதமணிக்கு மிக புகழ்பெற்ற கவிஞர், முயற்சி பண்ணுங்க. இந்த ரெண்டும் ரொம்ப பிரபலமான பாடல். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையில் எனக்கு. இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு வருகின்றது.
1: கண்ணதாசன்.
0: கண்ணதாசன் தவறான விடை. நீங்கள் முல்லையணி?
2: பாரதியார்.
0: பாரதியார் இல்லை தவறு. நான் வேணும்னா ஒரு குறிப்பு தரேன். இவருடைய பெயரை ஓமை கவிஞர் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது வாய்ப்பு மருதமணிக்கு.
2: சுரதா.
0: சுரதா, கவிஞர் சுரதா அவர்தான் வந்து இந்த பாடல்களை எல்லாம் இயற்றினார். மருதமணி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு இலக்கிய சுற்று. முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு, நல்ல கேளுங்க. ஆய்ச்சியர் குறவை எந்த இலக்கியத்தில் இடம்பெறுகிறது? ஆய்ச்சியர் குறவை.
3: சிலப்பதிகாரம்.
0: சிலப்பதிகாரம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் குறிஞ்சி அணி. 10 மதிப்பெண்களை நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் 17வது கதையாக ஆய்ச்சியர் குறவை இடம்பெற்றுள்ளது. புறநானூற்றிலும் ஆய்ச்சியர் குறவை பற்றிய பாடல் உண்டு என்று சொல்லுகிறது தகவல். அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு வருகின்றது. 50 ஒன்றான குண்டலகேசி என்னும் இலக்கியத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் எது? 50 ஒன்றான குண்டலகேசி என்னும் இலக்கியத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் எது? இந்த கேள்வி முல்லை அணிக்கு.
2: ராஜகுமாரி.
0: ராஜகுமாரி அல்ல. நீங்கள் மருதமணியினர், நீங்கள் குறிஞ்சி அணியினர்.
3: ஐயா, இது கலைஞர் வசன் எழுதியிருக்காருன்னு மட்டும் தெரியுங்க ஐயா.
0: படத்தோட பேர் வேணும். மந்திரகுமாரி. சொல்லுங்க. மந்திரகுமாரி அல்ல, மந்திரி குமாரி. சரிங்களா? குறிஞ்சி அணிக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். மந்திரி குமாரி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி மருதமணிக்கு, நல்ல கேளுங்க. கலிங்கத்து பரணி பாடியது யார்? கலிங்கத்து பரணியை பாடியது யார்? முயற்சி பண்ணுங்க. நீங்கள் குறிஞ்சி அணியினர்.
3: ஜெயங்கொண்டார்.
0: நல்ல தெளிவா அவருடைய பேரை சொல்லுங்க.
1: ஜெயங்கொண்டார்.
0: ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் சரியான விடை. குறிஞ்சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போறோம். இது நிறைய சுவையான பல தகவல்கள்லாம் இந்த சுற்றுல இருக்க போகுது. முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு. முதல் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு எந்த நகரத்தில் நடைபெற்றது? முதல் உலக தமிழ் மாநாடு, இது குறிஞ்சி அணிக்கு.
1: 1964 மலேசியால கோலாலம்பூர்ல.
0: வருஷம் தப்பு. வருஷம் தப்பான வருஷம் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன, எந்த இடம் சொல்கிறீங்க நீங்கள்?
3: கோலாலம்பூர்.
0: கோலாலம்பூர் மலேசியா. வருஷம் எந்த வருஷம்?
3: ஐயா 1980.
0: இல்லை, 5 மதிப்பெண்கள். நான் எனக்கு மலேசியாவில் கோலாலம்பூர் என்று.
1: 64.
0: இல்லை தவிர, 1964 என்பது தவறான விடை. 66 சரியான விடை. 1966 மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்றது. குறிஞ்சி அணி 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு. தமிழில் வெளியான முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியது யார்? முல்லைக்கு.
2: மாயூரம் வேதநாயகம் பிள்ளை.
0: மிகச் சரியான விடை. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள். முல்லை அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளைத்தான் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினார். இவர் பிரபல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் கொள்ளுத்தாத்தாவும் ஆவார். அடுத்த கேள்வி மருதமணிக்கு. தெய்வமணி மாலை, மகாதேவ மாலை, கந்தர் சரணப்பத்து போன்ற பாடல் தொகுப்புகளை பாடியவர் யார்? மருதமணிக்கு. தெய்வமணி மாலை, மகாதேவ மாலை, கந்தர் சரணப்பத்து போன்ற பாடல் தொகுப்புகளை பாடியது யார்? வாய்ப்பு இப்பொழுது குறிஞ்சி அணிக்கு வருகின்றது. நீங்கள் முல்லை அணியினர். இவர் வந்து 19 நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆன்மீக கவிஞர். மிக அழகான பாடல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். மிக அற்புதமான தத்துவங்களை எல்லாம் இவருடைய பாடல்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீகவாதி. இப்பொழுது வாய்ப்பு மீண்டும் மருதமணிக்கு வருகின்றது. சென்னையை தருமமிகு சென்னை என்று சொன்ன பாடியவர்
1: விவேகானந்தர்.
0: இல்லை இல்லை, நீங்கள் வாய்ப்பு மருதமணிக்கு. நீங்கள் மருதமணியிலிருந்து துவங்குகிறது இல்லையா? இப்பொழுது குறிஞ்சி அணிக்கு.
3: குமரகுருபரர்.
0: இல்லை தவறானபடி. நீங்கள் முல்லை.

0: அணியினர்
1: தர்மமிகு சென்னைன்னு சொன்னேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும். மிக ஒரு மிகவும் ஒரு மக்கள் அவருடைய பாடல்களெல்லாம் மிகவும் போற்றி வணங்குவார்கள். சரியானபடி நான் சொல்லுகின்றேன், திருவருட்பிரகாச வள்ளலார். இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு நாம் செல்வதற்கு முன்பு இதுவரை நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம்.
2: குறிஞ்சி அணி 50 மதிப்பெண்கள், முல்லை அணி 25 மதிப்பெண்கள், மருதமணி 5 மதிப்பெண்கள்.
1: குறிஞ்சி அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். முல்லை அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். மருதமணியினர் 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கின்றன. நிச்சயமாக வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இப்பொழுது அடுத்த சுற்று ஒரு இனிமையான சுற்று. இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் ஆண்ட தகடூர் என்னும் ஊர் தற்பொழுது எப்பெயரால் வழங்கப்படுகிறது? ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் ஆண்ட தகடூர் என்னும் ஊர் தற்பொழுது எப்பெயரால் வழங்கப்படுகிறது?
3: ஏற்காடு.
1: இல்லை இல்லை, தவறு தவறு. நீங்கள் முல்லையணி, மருதமணி, ரொம்ப அதாவது தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊர், மிகவும் ஒரு அது ஒரு மாவட்டத்தோட பேர். இப்பொழுது மீண்டும் வாய்ப்பு குறிஞ்சிக்கு.
4: தருமபுரிங்களா?
1: தருமபுரி மிகச் சரியான விடை. தருமபுரி என்பதுதான் மிகச் சரியான விடை. குறிஞ்சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு வருகின்றது. கோட்டம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது? ரொம்ப அதிகமான அளவில் அந்த இலக்கியத்திலிருந்து நம்ம கோட்டம் என்கின்ற சொல்லை பார்க்கலாம். அது எந்த இலக்கியத்திலே இடம்பெற்றது? கோட்டம்.
5: சிலப்பதிகாரம்.
1: சிலப்பதிகாரம் மிகச் சரியான விடை. முல்லை அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். முல்லை குணவாயில் கோட்டம், வஜ்ரக்கோட்டம் என்றெல்லாம், நிலா கோட்டம் என்றெல்லாம் வரும் சிலப்பதிகாரத்திலே. மிக அழகாக முல்லை அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி மருதமணிக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், இப்பாடல் எந்த பாடல் தொகுப்பில் வருகிறது? அதை இயற்றியவர் யார்? இது மருதத்துக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், சொல்லுங்க எந்த பாடல் தொகுப்பு? அதை இயற்றியவர் யார்? இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு. நீங்கள் முயற்சி பண்ணுங்க மருதமணி. இல்லை, நீங்கள் தப்பான விடைக்கு எந்த மதிப்பும் கழிக்கப்பட மாட்டாது, முயற்சி செய்யலாம்.
5: குறவை.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை. நீங்கள் இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு.
3: குற்றால குறவஞ்சி.
1: குற்றால குறவஞ்சி மிகச் சரியான விடை. அதை எழுதியது யாரு? அந்த பாட்டை இயற்றியது யார்?
4: திரிகூட ராசப்ப கவிராயர்.
1: திரிகூட ராசப்ப கவிராயர் மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். குறிஞ்சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு நாம் போகலாம். தமிழ் அமுதம். தமிழ் என்றாலே அமுதம் தானே. இப்பொழுது முதல் கேள்வி குறிஞ்சிக்கு. மாமன்னர் ராஜராஜ சோழனின் காலத்தில் வாழ்ந்த பெருந்தமிழறிஞர் யார்? இவர் ஒரு சமய கவிஞரும் ஆவார். மாமன்னர் ராஜராஜ சோழனின் காலத்தில் வாழ்ந்த பெருந்தமிழறிஞர். இது வந்து குறிஞ்சி அணிக்கு. ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்பொழுது நிச்சயமாக இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். நான் என்ன குறிப்பு தரேன், இது இந்த ஒரு இந்த சுற்று முடிட்டு நான் குறிப்பு தரேன். நீங்கள்
3: தெரியலங்க.
1: முல்லை அணியினர் வாய்ப்பு மருதம் அணிக்கு வருகின்றது. நான் இந்த குறிப்பு தரேன், மறுபடியும் வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு தரப்படும். இவர் தேவார திருமுறையின் புனிதமான சைவ பக்தி பாடல்களை மீட்டெடுத்து தொகுப்பதில் மாமன்னருக்கு பெரிதும் உதவினார். இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சி அணிக்கு மீண்டும். இப்பொழுது வாய்ப்பு முயற்சி
4: பண்ணி.
1: இல்ல இல்ல இல்ல, மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். இப்பொழுது முல்லை அணிக்கு வாய்ப்பு. இப்பொழுது வாய்ப்பு மருதமணிக்கு. நம்பி ஆண்டார் நம்பி, தெரியணும் இல்லையா? அவர் தானே வந்து இவர் தேவார திருமுறையின் புனிதமான சைவ பக்தி பாடல்களை மீட்டெடுத்து தொகுப்பதில் மாமன்னருக்கு பெரிதும் உதவினார் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து இதில் யாருக்கும் மதிப்பெண் இல்லை. அடுத்த கேள்வி முல்லை அணிக்கு. நல்லா கேளுங்க. தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் தன்னுடைய பாடல் மூலமாக?
5: காரைக்கால் அம்மையார்.
1: காரைக்கால் அம்மையார் மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் முல்லை அணியினர். அவருக்கு உங்களுடைய கரவொலியை பரிசாக தாருங்கள். காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் போன்ற சைவ சமய நூல்களை தந்து சைவத்தமிழுக்கு பெருந்தொண்டு ஆற்றியவர் காரைக்கால் அம்மையார். இப்பொழுது அடுத்த கேள்வி மருதமணி.

0: பெருக்கி வருகின்றது. காரைக்கால் அம்மையார் எந்த ஊரில் முக்தி அடைந்தார்? காரைக்கால் அம்மையார் எந்த ஊரில் முக்தி அடைந்தார்? மருதம். நீங்கள் குறிஞ்சி?
1: காரைக்குடி.
0: இல்லை, தவறு. நீங்கள் முல்லையணி. நான் வேணா ஒரு குறிப்பு தரேன். இது சென்னைக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஒரு ஊர், அது ஒரு திருத்தலம் கூட. இப்பொழுது வாய்ப்பு மீண்டும் மருதத்துக்கு. முல்லை, சொல்லுங்க. குறிஞ்சி முயற்சி பண்ணுங்க.
2: திருவள்ளூருங்களா?
0: இல்லை, திருவள்ளூர் இல்லை. திருவள்ளூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில். நீங்கள் திருவண்ணாமலை? இல்லை, திருவள்ளூரிலிருந்து 2-3 ரயில் நிலையங்களை தாண்டி அது வரும். முல்லை, முல்லை, நான் சரியான விடையை சொல்லுகின்றேன். சென்னையை அடுத்த திருவாலங்காடு, அங்குதான் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தார். இதில் யாருக்கும் மதிப்பெண் இல்லை. இப்பொழுது அடுத்த சுற்று. நமக்கெல்லாம் நிச்சயமாக இந்த கவிஞர்னாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். பாரதியார், பாரதியாரை பற்றிய ஒரு சுற்று. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண் போட்டு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா. இந்த பாடலை பாடியது யார்? குறிஞ்சிக்கு. இப்பொழுது வாய்ப்பு முல்லையணிக்கு. முயற்சி செய்யலாம். நிச்சயமாக முயற்சி செய்தீர்களே என்றால் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண் போட்டு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா. இந்த பாடலை பாடியது யார்?
3: பாரதிதாசன்.
0: பாரதிதாசன் அல்ல. நல்ல முயற்சி, ஆனால் பாரதிதாசன் அல்ல. நீங்கள் மருதம். குறிஞ்சி. நான் சரியான விடையை சொல்லுகின்றேன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா என்று பாடினான். அடுத்த கேள்வி முல்லையணிக்கு வருகின்றது. நல்ல கேளுங்க. மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி அடிகளை எந்த ஆண்டு எந்த இடத்தில் முதன் முதலில் சந்தித்தார்? எந்த ஆண்டு எந்த இடத்தில? மகாத்மா காந்தியை பற்றி ரொம்ப அழகாக பாடியிருக்கார் இல்லையா? வாழ்கனியம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் என்றெல்லாம் பாடியிருக்கின்றார் பாரதியார். அவர் எப்போ முதல் முதலில் மகாத்மா காந்தி அடிகளை சந்தித்தார்? எந்த ஆண்டு எந்த இடத்தில்? இப்பொழுது வாய்ப்பு மருதமணிக்கு. நீங்கள் குறிஞ்சி. அவர் இறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் மகாத்மா காந்தியை சந்தித்தார். நான் இப்பொழுது சரியான விடையை சொல்லுகின்றேன். 1919 சென்னையில் ராஜாஜியின் இல்லத்தில் மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி அடிகளை சந்தித்தார். இப்பொழுது அடுத்த கேள்வி மருதமணிக்கு. மகாகவி பாரதிக்கு பாரதி என்ற பெயர் எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் அவருடைய எத்தனையாவது வயதில் கிடைத்தது? மகாகவி பாரதிக்கு பாரதி என்ற பெயர் எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் அவருக்குடைய எத்தனையாவது வயதில் கிடைத்தது? இப்பொழுது இந்த கேள்வி மருதமணிக்கு. குறிஞ்சியணி.
1: 12 ஐயா.
0: 12. நீங்கள் முல்லை.
3: 9 வயது இல்லையா?
0: இல்லை, இல்லை. குறிஞ்சி அணிக்கு வேண்டுமானால் ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணை தரலாம். 12 என்று சொல்லியிருக்கின்றார், ஆனால் 11 வயது தான் சரியான விடை. இப்போ இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு வருடம் அதிகமாக தான் சொல்லியிருக்கின்றார். 11 வயதிலே மகாகவி பாரதிக்கு பாரதி என்ற பெயர் எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் கிடைத்தது. இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு நாம் போகலாம். இது வந்து இனிய தமிழ் பாடல்களை பற்றிய ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி குறிஞ்சி அணிக்கு. நல்ல கேளுங்க, ரொம்ப அற்புதமான பாட்டு. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இந்த பாடலை பாடியது யார்?
1: ஐயா, இது சினிமா பாடல்களா?
0: இல்லை, இல்லை, இல்லை, இல்லை. இலக்கியம். நீங்கள் முல்லையணியினர். நீங்கள் மருதமணியினர். முயற்சி செய்யலாம். இன்னொரு முறை பாட்டை படிக்கின்றேன். வான்கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நட்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. சத்திய தர்மசாலையை இவர்தான் நிறுவினார். இப்பொழுது வாய்ப்பு குறிஞ்சணிக்கு.
1: வள்ளலார்.
0: வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் தான் வான்கலந்த மாணிக்க வாசகா என்கின்ற இந்த அற்புதமான பாடலை பாடினார். குறிஞ்சி அணி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்து ஒரு பாட்டு. இந்த பாட்டு முல்லை அணிக்கு. வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் என்று துவங்கும் பாடலை பாடியது யார்? வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும்.

0: இப்பொழுது வாய்ப்பு மருதமணிக்கு வருகின்றது.
1: ஔவையார்.
0: ஔவையார் இல்ல, நீங்கள் குறிஞ்சி
2: அருணகிரி.
0: அருணகிரிநாதர் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதனால தான் இந்த கேள்வியை நான் எடுத்தேன். அதாவது ரொம்பவும் 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கவிஞர், 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்தார், 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே மறைந்தவர். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அவருடைய பாட்டெல்லாம் இன்னைக்கும் வந்து அவ்வளவு பிரபலமாக நம்ம பாடிக்கிட்டு வரோம். சுதந்திர போராட்டத்திற்காக அவர் எழுதிய பாடல்கள்லாம் மிக மிக அற்புதமான பாடல்கள். இப்பொழுது வாய்ப்பு முல்லை அணிக்கு மீண்டும்.
1: பாரதியார்.
0: பாரதியார், அது ஏன் யோசிக்கிறீங்க? பாரதியார் மிகச் சரியான விடை. 5 மதிப்பெண்ணை முல்லை அணியினர் பெறுகின்றார்கள். மகாகவி பாரதியார் தான் இப்படி வருவாய் மயில் மீது நிலை என்கின்ற ஒரு பக்தி பாடலை பாடியிருக்கின்றார். முல்லை அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி மருதமணிக்கு, நல்ல கேளுங்க. ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவர் உணரப்பா நீ என்று பாடியவர் யார்? இது வந்து மருதமணிக்கான கேள்வி. நீங்கள் இப்பொழுது குறிஞ்சி அணியினர், முல்லை அணியினர்,
1: ஔவையார் ஐயா?
0: இல்லை இல்லை இல்லை, இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கவிஞர். அதாவது இவருடைய இவர் திரைப்படத்திலே நிறைய இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மற்றும் இவருடைய
1: கண்ணதாசன் இல்லை,
0: நல்ல ஒரு அற்புதமான கவிஞர், புரட்சி கவிஞர் என்று கூட சொல்லுவார்கள். இப்பொழுது வாய்ப்பு மருதமணிக்கு. நீங்கள் குறிஞ்சி அணியினர்,
2: பாரதிதாசன்.
0: அபாடா, கரெக்டா சொல்லிட்டீங்க. பாரதிதாசன் தான் சரியான விடை. குறிஞ்சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த சுற்றை நாம் செல்வதற்கு முன்பு இதுவரை எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம்.
3: குறிஞ்சி அணி 75 மதிப்பெண்கள், முல்லை அணி 50 மதிப்பெண்கள், மருதமணி 5 மதிப்பெண்கள்.
0: குறிஞ்சி அணி 75 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக முல்லை அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள், மருதமணியினர் 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
4: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியை நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். சிலம்பரசன், பாரதி, கோமதி, கோகிலா, தனதர்ஷினி மற்றும் சௌமியா.
5: இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. நேரம் 11:24. ஆகாஷ்வாணி நேர்களே, இன்னும் சில நொடிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பித்த நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: से कुछ न कुछ कार्यक्रमों को आदत बनानी चाहिए।
1: Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi today. Mr. Modi will also address the gathering on the occasion. Sri Ram College of Commerce, part of the University of Delhi, is one of India's premier institutions of higher education. It is a distinguished centre of learning in commerce, economics and management. The External Affairs Ministry has said three more Indian nationals, including a five-year-old child, have been rescued from the flood-hit Trishuli Bazar area of Nepal, bringing the total count of Indian evacuees to 169. Sharing broader updates on the safety of Indian nationals while briefing media in New Delhi yesterday, MEA spokesperson Randeep Jaiswal said 275 Indian nationals remain missing. He noted that 1,907 Indians have safely crossed over to Nepal from China. Mr. Jaiswal said that the Indian Embassy in Kathmandu is facilitating the return of Indian evacuees on flights back home. Meanwhile, the death toll from the floods in the Himalayan nation rose to 1,344 after rescue workers recovered more bodies from affected areas. The rising water levels of major rivers in Bihar, including Ganga, Gandak and Kosi, continue unabated. Flooding has affected 16 districts, while the situation remains serious in 14 districts, including Patna. According to the Water Resources Department, the Ganga River in Patna is flowing nearly 2 metres above the danger mark. In women's cricket, India will take on arch-rivals Pakistan in the final Group A clash of T20 Asia Cup at Dubai International Stadium at 8 p.m. Indian Standard Time tonight. In badminton, Indian men's doubles pair Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will take on Malaysian duo of Noor Mohammad Azreen Ayub and Tan Wee Kyong in the semi-final of the China Masters in Shenzhen today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷவாணி
4: பெருமைமிகு பாரதம்.
5: செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம். எழுதியவர் ஆர். ரவிசங்கர்.
6: தமிழ்நாடு தொன்மையான வரலாறு, பண்பாடு, கட்டிடக்கலை ஆகியவற்றில் சிறப்புமிக்க மாநிலமாகும். சேரசோழ பாண்டிய பல்லவ நாயக்கர் மற்றும் மராத்திய மன்னர்களின் ஆட்சி காலங்களில் பல்வேறு கோட்டைகள் இங்கு கட்டப்பட்டன. இக்கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்களாக மட்டுமல்லாமல் அக்கால மக்களின் நிர்வாகம், போர் நுட்பம், கட்டிடக்கலை மற்றும் அரசியல் வரலாற்றை வெளிப்படுத்தும் முக்கிய சின்னங்களாகவும் திகழ்கின்றன.
7: இன்று நாம் செஞ்சிக்கோட்டையை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் தமிழகத்தின் வேறு சில கோட்டைகள் பற்றியும் சிறிது தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோட்டைகளில் முதன்மையானது வேலூர் கோட்டை. இது 16 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய கற்சுவர்கள், அகழி மற்றும் வலிமையான பாதுகாப்பு அமைப்புகள் இதன் சிறப்புகளாகும். கோட்டையின் உள்ளே ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி போன்ற கட்டிடங்கள் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும்.
6: திண்டுக்கல் நகரத்தின் அருகில் உள்ள மலை மீது அமைந்திருக்கிறது திண்டுக்கல் கோட்டை. நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் பல்வேறு ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆகியோரின் காலத்திலும் திண்டுக்கல் கோட்டை முக்கிய பங்கு வகித்தது.
7: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள டானிஷ் கோட்டை தரங்கம்பாடியின் முக்கிய வரலாற்று சின்னமாகும். இது ஐரோப்பியர்களின் கடல் வணிக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. 17 நூற்றாண்டில் டானிஷ் மக்கள் இப்பகுதியில் வணிக மையத்தை உருவாக்கிய போது இந்த கோட்டை கட்டப்பட்டது. கடலுக்கு அருகில் அமைந்திருப்பதால் வணிகத்தையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது.
6: சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்ககிரி கோட்டை இயற்கையான மலைப்பகுதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வலிமையான கோட்டையாகும். பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு சுவர்கள், நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு பகுதிகள் இங்கு காணப்படுகின்றன. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடிய தீரன் சின்னமலை தொடர்புடைய

0: வரலாற்றுச் சம்பவங்களாலும் சங்ககிரி கோட்டை குறிப்பிடத்தக்கது.
1: கிருஷ்ணகிரி நகரத்திற்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி கோட்டை விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் தாக்கத்தை கொண்டுள்ளது. கோட்டையின் அமைப்பு இயற்கையான நிலப்பரப்பையும் செயற்கையான பாதுகாப்பு அமைப்புகளையும் இணைத்து கொண்டுள்ளது.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள வட்டக்கோட்டை தமிழகத்தின் அழகிய கடற்கரை கோட்டைகளில் ஒன்றாகும். இது திருவிதாங்கூர் அரசின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்று இது வரலாற்று சிறப்புடன் இயற்கை அழகையும் ஒருங்கே வழங்கும் சுற்றுலா தலமாக உள்ளது.
1: தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பாளையக்காரர்களால் கட்டப்பட்ட சிறிய மற்றும் பெரிய கோட்டைகள் இருந்தன. இவை உள்ளூர் நிர்வாகத்திற்கும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டன. பாஞ்சாலங்குறிச்சி இவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றுடன் தொடர்புடைய இந்த பகுதி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தின் முக்கிய நினைவிடமாக விளங்குகிறது.
0: வேலூர், செஞ்சி, திண்டுக்கல், தங்ககிரி, சங்ககிரி, கிருஷ்ணகிரி, தரங்கம்பாடி, வட்டக்கோட்டை மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற கோட்டைகள் தமிழ்நாட்டின் பெருமைமிக்க வரலாற்று சின்னங்களாகும். இந்த வரிசையில் இன்று நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கும் கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டையாகும். தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைக்கும் அசைக்க முடியாத இராணுவ வலிமைக்கும் மிகச்சிறந்த சான்றாக நிமிர்ந்து நிற்கும் ஒரு வரலாற்று அதிசயம் செஞ்சிக்கோட்டை.
1: ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் என்று ஆங்கிலேயர்களால் வியந்து அழைக்கப்பட்ட இக்கோட்டை எதிரிகளால் எளிதில் ஊடுருவ முடியாத அரிய பாதுகாப்பு அமைப்பை கொண்டது. இந்திய கோட்டை அமைப்பியலில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள செஞ்சிக்கோட்டையின் வரலாறு, கட்டடக்கலை மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக இன்று நாம் தெரிந்து கொள்வோம்.
0: செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இக்கோட்டை ஏதோ ஒரு தனி மலையில் கட்டப்பட்டது அல்ல, மாறாக முக்கோண வடிவில் அமைந்த மூன்று பெரும் குன்றுகளை இணைத்து ஒட்டுமொத்த பாதுகாப்பு வளையமாக உருவாக்கப்பட்டது.
1: மூன்று குன்றுகளின் பெயர் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி ஆகும். இதில் ராஜகிரி என்பது அரசரின் கோட்டை என்று அழைக்கப்படும், மிகவும் உயரமானது மற்றும் செங்குத்தானது. கிருஷ்ணகிரி என்பது அரசியின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சந்திரகிரி என்பது ஒப்பீட்டளவில் சிறிய குன்று. இம்மூன்று குன்றுகளையும் இணைத்து சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான வெளிப்புற மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன.
0: செஞ்சிக்கோட்டையின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரச வம்சங்களின் ஆட்சியின் கீழ் இக்கோட்டை சீரமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது. ஆரம்ப காலமான 9ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் இங்கு சிறிய அளவிலான தற்காப்பு அரண் இருந்ததாக கூறப்படுகிறது.
1: நாயக்கர் காலமான 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சிற்றரசர்களாக இருந்த செஞ்சி நாயக்கர்கள் காலத்தில்தான் இக்கோட்டை முழுமையாக பிரம்மாண்டமான இராணுவ கோட்டையாக உருவெடுத்தது.
0: மராத்தியர் காலத்தில், அதிலும் குறிப்பாக 1677 மராத்திய மாவீரன் சத்ரபதி சிவாஜி இக்கோட்டையை கைப்பற்றினார். அவரது பாதுகாப்பில் இக்கோட்டை மேலும் பலப்படுத்தப்பட்டது.
1: 1690களில் முகலாய தளபதி சுல்பிகார் கான் இக்கோட்டையை கைப்பற்ற சுமார் 8 ஆண்டுகள் முற்றுகையிட வேண்டியிருந்தது. இதன் மூலம் செஞ்சிக்கோட்டையின் பாதுகாப்பு வலிமையை அறியலாம். இதன் பிறகு முகலாயர்களின் கட்டுப்பாட்டிலும், பின்னர் வரலாற்று நாயகன் ராஜா தேசிங்கு ஆட்சியிலும் இருந்தது.
0: தேசிங்கு ராஜா செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த மன்னர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று நாயகராவார். இவர் செஞ்சியை ஆட்சி செய்தது வெறும் 10 மாதங்கள் மட்டுமே என்றாலும் இவரது அஞ்சாமை, தற்காப்பு மனப்பான்மை மற்றும் பாராட்டத்தக்க வீரப்போர் காரணமாக வரலாற்றிலும் தெருக்கூத்து நாட்டுப்புற பாடல்களிலும் நீங்காத இடம் பிடித்தார்.
1: செஞ்சிக்கோட்டை என்பது ராஜா தேசிங்கோடு அதிகம் பேசப்படுவதால் அவரின் வரலாற்றையும் சற்று தெரிந்து கொள்வோம். தேசிங்கு ராஜனின் தந்தை ஸ்வரூப் சிங் புந்தேல்கண்ட் பகுதியைச் சேர்ந்த ராஜபுத்திர வீரன் ஆவார். முகலாய பேரரசர் ஔரங்கசீப்பின் படையில் பணியாற்றிய இவருக்கு செஞ்சிக்கோட்டையை நிர்வகிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. கிபி 1714 ஸ்வரூப் சிங் இறந்த பிறகு அவரது மகனான 22 வயது இளைஞன் தேசிங்கு செஞ்சியின் மன்னரானார்.
0: முகலாய பேரரசு ஆற்காடு நவாப் மூலமாக தென்னக பகுதிகளை கட்டுப்படுத்தி வந்தது. ஆற்காடு நவாப் சதேதுல்லா கான் தேசிங்கராஜனிடம் செஞ்சிக்கான நிலவரி பாக்கியை

0: அதாவது கப்பம் கட்டுமாறு ஓலை அனுப்பினார். ஆனால் செஞ்சி தனக்கு உரிமையான தன்னாட்சி பகுதி, யாருக்கும் கப்பம் கட்ட முடியாது என்று தேசிங்கு அஞ்சாமல் மறுத்தார். ஆற்காடு நவாப் கப்பம் கட்டாத தேசிங்கராஜன் மீது படையெடுக்க முடிவு செய்தார். இதை அறிந்த தேசிங்கு தனது சிறிய படைகளுடன் போருக்கு சித்தமானார்.
1: தேசிங்கின் நெருங்கிய நண்பரான முகபத் கான் தன் திருமண நிகழ்வுகள் ஏற்பாடாகி இருந்த போதிலும் தேசிங்குக்காக தன் திருமணத்தையே நிறுத்திவிட்டு போர்க்களத்திற்கு விரைந்தார். போர்க்களத்தில் படைகளின் எண்ணிக்கையிடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆற்காடு நவாப் படையில் 80,000 அதிகமான குதிரைப்படை காலாட்படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் தேசிங்கு ராஜன் படையில் சுமார் 350 குதிரைப்படை வீரர்களும் 500 காலாட்படை வீரர்கள் மட்டுமே இருந்தார்கள். மிகப்பெரிய படையை எதிர்த்து தேசிங்கு ராஜனும் முகபத் கானும் தங்களது நீலவேணி மற்றும் பஞ்சகல்யாணி குதிரைகளில் ஏறி புயலென போரிட்டனர்.
0: போரின் நடுவே முகபத் கான் எதிரிகளால் தாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்தார். நண்பனின் இறப்பை கண்டு தேசிங்கு ஆவேசத்துடன் எதிரிகளை வீழ்த்தினார். தேசிங்கின் குதிரை காயம்பட்டதால் அவர் கீழே இறங்கி தரையில் நின்று விடாது போரிட்டார். நவாப்பின் படைகள் அவரை உயிருடன் பிடிக்க முயன்றன. ஆனால் எதிரிகளிடம் அடிபணிந்து கைதியாவதை விட வீர மரணமே மேலானது என கருதி தீவிரமாக போரிட்டு போர்க்களத்திலேயே உயிர் நீத்தார் தேசிங்கு.
1: தேசிங்கு ராஜா இறந்த செய்தியை கேட்ட அவரது இளம் மனைவி ராணிபாய் உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தார். தேசிங்கு ராஜா அவரது மனைவியின் இணையற்ற வீரத்தை கண்டு வியந்த ஆற்காடு நவாப் சதயத்துல்லா கான் அவர்களின் நினைவாக பாலாற்றின் கரையில் உருவாக்கிய ஊர்தான் ராணிப்பேட்டை ஆகும்.
0: குறைந்த படைகளுடன் பெரும் படையை எதிர்த்து நின்ற தேசிங்கு ராஜனின் தியாகமும் வீரமும் இன்றளவும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற பாடல்களிலும் வரலாற்றுச் சுவடிகளிலும் அழியா புகழோடு நிலைத்து நிற்கின்றன. செஞ்சிக்கோட்டை அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் கைமாறி இறுதியாக இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பிற்கு வந்தது.
1: இன்று செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் பயணிகள் காண வேண்டிய வரலாற்று சின்னங்கள் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். உச்சிக்கோட்டை, தர்பார் மண்டபம், கல்யாண மஹால், வெடிமருந்து கிடங்கு, தானிய களஞ்சியம், ஆஞ்சநேயர் கோயில், வெங்கடரமண சுவாமி கோயில், அரசியின் அந்தப்புரம், நீச்சல் குளம், செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலை போன்றவற்றை நாம் இப்போது நமது மனக்கண்ணால் பார்வையிடலாம். செஞ்சிக்கோட்டை வளாகத்தின் மிக முதன்மையான, பிரம்மாண்டமான மற்றும் பிரமிப்பூட்டும் பகுதியாக விளங்குவது ராஜகிரி உச்சிக்கோட்டையாகும்.
0: ராஜகிரி குன்று அடிவாரத்திலிருந்து சுமார் 500 உயரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து 800 உயரத்திலும் செங்குத்தாக உயர்ந்து நிற்கிறது. இக்குன்றின் நாலாபுறமும் செங்குத்தான பாறை சுவர்கள் இயற்கை அரணாக அமைந்துள்ளன. எதிரி படைகள் எந்த பக்கத்திலிருந்தும் பாறைகளில் ஏறி உச்சியை அடைவது முற்றிலும் இயலாத காரியமாகும்.
1: அந்த காலத்தில் அடிவாரத்திலிருந்து உச்சிக்கோட்டையை அடைய பயணிகள் மற்றும் வீரர்கள் 7 பாதுகாப்பு கதவுகளையும் பலத்த காவல் அரண்களையும் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாயிலிலும் இராணுவ தாக்குதல்களை தாங்கும் வகையில் வளைவுகளுடனும் இரும்பு ஆணிகளுடனும் அமைக்கப்பட்டிருக்கும்.
0: ராஜகிரி உச்சியை அடைவதற்கு சற்று முன்பாக சுமார் 24 அகலமும் 60 ஆழமும் கொண்ட ஒரு இயற்கையான பாறை பிளவு உள்ளது. இதன் குறுக்கே ஒரு மரப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் தாக்குதல் நடத்தும் வேளையில் கோட்டைக்குள்ளிருக்கும் வீரர்கள் இந்த மரப்பாலத்தை அகற்றிவிட்டால் உச்சிக்கோட்டை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு ஊடுருவ முடியாத அரணாக மாறிவிடும்.
1: ராஜகிரி மலையின் உச்சி பகுதி வெறும் தற்காப்பு அரண்கள் மட்டுமல்லாமல் போர்க்காலத்தில் மன்னரும் படைகளும் பல மாதங்கள் தங்கி வாழக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்டிருந்தது. எதிரி படைகள் கோட்டையை நீண்ட காலம் முற்றுகையிட்டாலும் உணவு பற்றாக்குறை வராத வண்ணம் பிரம்மாண்டமான தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டிருந்தது. பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் தேவையான வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் பிரத்யேக அறைகளும் உள்ளன.
0: ரங்கநாதர் குளம் மற்றும் பாறை இடைவெளிகளில் அமைந்த வற்றாத சுனைகள் மூலம் உச்சிக்கு தேவையான நீர் சேகரிக்கப்பட்டது. ராஜகிரி மலையின் உச்சி பகுதியில் மன்னர் அரசவை கூட்டி முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் தளபதிகளுடன் போர் திட்டங்களை ஆலோசிப்பதற்கும் அமைக்கப்பட்ட முதன்மை இடமே தர்பார் மண்டபமாகும்.
1: விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டடக்கலை மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் தாக்கத்துடன் இந்த தர்பார் மண்டபம்

0: கட்டப்பட்டுள்ளது. மண்டபத்தின் அழகிய கூரை வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களாலும் பிறை வடிவ வளைவுகளாலும் தாங்கப்படுகிறது. மண்டபத்தின் மையப்பகுதியில் மன்னர் அமர்வதற்கான உயர்த்தப்பட்ட மேடையும் சுற்றிலும் அரசவை அதிகாரிகள் அமர்வதற்கான வசதிகளும் இருந்தன.
1: மலை உச்சியில் அமைந்திருப்பதால் சுற்றிலும் வீசும் தென்றல் காற்றை அனுபவிக்கும் அதே வேளையில் கோட்டையை சுற்றியுள்ள பல மைல் தூர பகுதிகளை முழுமையாக கண்காணிக்கும் உளவு மையமாகவும் இந்த தர்பார் மண்டபம் பயன்பட்டது. 1677 மராத்திய மாவீரன் சத்ரபதி சிவாஜி செஞ்சியை கைப்பற்றிய பிறகு இந்த ராஜகிரி உச்சிக்கோட்டையின் தற்காப்பு அமைப்பை கண்டு வியந்து இதன் அரண்களை மேலும் பலப்படுத்தினார்.
0: முகலாய தளபதி சுல்பிகார் கான் 1690 இக்கோட்டையை கைப்பற்ற 8 முற்றுகையிட வேண்டியிருந்தது. இது ராஜகிரியின் தற்காப்பு வலிமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். வரலாற்று நாயகன் தேசிங்கு ராஜன் தனது சிறிய படையுடன் நின்று முகலாயர்களை எதிர்த்து போரிட்டதும் இந்த உச்சிக்கோட்டையின் தற்காப்பு பின்னணியில்தான் நடைபெற்றது.
1: இயற்கை அளித்த மகத்தான பாதுகாப்பையும் மனிதனின் கூர்மையான பொறியியல் திறமையையும் ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்ட ராஜகிரி உச்சிக்கோட்டையும் தர்பார் மண்டபமும் செஞ்சிக்கோட்டையின் பெருமைக்கு இன்றும் அசைக்க முடியாத சான்றுகளாக நிமிர்ந்து நிற்கின்றன.
0: செஞ்சிக்கோட்டையின் அசைக்க முடியாத தற்காப்பு வலிமைக்கு மிக முக்கிய காரணம் அதன் பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் மற்றும் வெடிமருந்து கிடங்கு ஆகும். எதிரி படைகள் கோட்டையை மாதக்கணக்கில் அல்லது ஆண்டுக்கணக்கில் முற்றுகையிட்டாலும் உள்ளே இருக்கும் இராணுவத்தினருக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எவ்வித பற்றாக்குறையுமின்றி தொடர்ந்து போராடக்கூடிய வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருந்தன.
1: செஞ்சிக்கோட்டையில் கீழ் வளாகத்திலும் உச்சிக்கோட்டையான ராஜகிரியிலும் பிரம்மாண்டமான தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. மிக தடிமனான செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலமையினால் ஆன சுவர்களால் இவை கட்டப்பட்டுள்ளன. இதன் கூரைகள் குவி மாடம் பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன.
0: தானியங்கள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தால் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக காற்றோட்ட வசதி கொண்ட சிறிய ஜன்னல்களும் கூரையில் பிரத்யேக துளைகளும் அமைக்கப்பட்டன. ராஜகிரியில் உள்ள தானிய களஞ்சியத்தில் 1000 டன் தானியங்களை சேமித்து வைக்க முடிந்தது. இதனுள் நெல், திணை மற்றும் தானிய வகைகளை பல ஆண்டுகள் கெட்டுப்போகாமல் சேமித்து வைத்தனர்.
1: கூரையின் துளைகள் வழியாகவும் தானியங்களை மேலே இருந்து கொட்டி சேமிக்கவும் தேவைப்படும் போது சுவரின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய துவாரங்கள் வழியாக பிரித்தெடுக்கவும் ஏதுவாக புவியீர்ப்பு விசை சார்ந்த வடிவமைப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டது.
0: விஜயநகர மற்றும் மராத்திய ஆட்சி காலத்தில் பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பயன்பாடு அதிகரித்ததால் வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமித்து வைப்பது மிக அவசியமானது. வெடிமருந்து கிடங்குகள் எதிரிகளின் பீரங்கி தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கும் வகையில் பாறைகளின் மறைவிலும் பாதுகாப்பான கோட்டை மதில்களுக்கு உள்ளேயும் கட்டப்பட்டன.
1: இக்கட்டிடங்களில் உலோகம் அல்லது இரும்பை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் சிறிய உராய்வு கூட வெடிப்புக்கு வழிவகுக்கும். சுவர்கள் மிகவும் தடிமனாகவும் வெளிப்புற வெப்பம் உள்ளே தாக்காதவாறும் வடிவமைக்கப்பட்டன.
0: வெடிமருந்து ஈரப்பதம் பட்டால் செயலிழந்துவிடும். எனவே தரைமட்டத்திலிருந்து சற்றே உயர்த்தப்பட்ட தளங்களிலும் சுவர்களுக்கு இடையே காற்று புகும் இடைவெளிகளுடனும் இவை கட்டப்பட்டன. வெடிமருந்துடன் சேர்த்து பீரங்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் கல் மற்றும் இரும்பு உருண்டைகளும் இங்கு 1000 சேமிக்கப்பட்டன.
1: செஞ்சிக்கோட்டை வளாகத்தின் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீக பெருமைக்கும் மிகச்சிறந்த சான்றுகளாக திகழ்பவை அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் வெங்கடரமண சுவாமி கோவிலாகும். இவை இரண்டும் விஜயநகர மற்றும் செஞ்சி நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அரிய வரலாற்று சின்னங்களாகும். செஞ்சிக்கோட்டை வளாகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரம்மாண்டமான கோயிலாக விளங்குவது வெங்கடரமண சுவாமி கோயிலாகும். கிபி 16 செஞ்சி நாயக்க மன்னரான முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.
0: இக்கோயிலின் முகப்பில் அமைந்திருக்கும் 7 ராஜகோபுரம் விஜயநகர பாணி கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கோயிலின் பிரதான நுழைவு வாயிலை கடந்ததும் பல கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட பெரிய மண்டபங்களை காணலாம். கோயில் தூண்களில் இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகளும் விஷ்ணுவின் தசாவதார உருவங்களும் மிகவும் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. நாயக்க மன்னர்களின் உருவங்கள், நாட்டிய மங்கையர், யாழி மற்றும் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீராங்கனைகளின் சிற்பங்கள் தூண்களை அலங்கரிக்கின்றன. கோயிலின் உள் வளாகத்தில் அழகிய கல்யாண மண்டபமும் கல் கொடிமரமும் அமைந்துள்ளது.

0: பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றிய போது இக்கோவிலின் வெளிப்புறச் சுற்றிலும் இருந்த சிறப்புமிக்க 1000 தூண்களில் பலவற்றை அப்புறப்படுத்தி புதுச்சேரிக்கு கொண்டு சென்றனர். இன்றைக்கும் புதுச்சேரியில் உள்ள பாரதி பூங்கா மையப்பகுதியில் நிற்கும் அழகிய கல் தூண்கள் இந்த வெங்கடரமண சுவாமி கோவிலிலிருந்து கொண்டு செல்லப்பட்டவையாகும். செஞ்சிக்கோட்டையின் பாதுகாப்பிற்கும் போர் வீரர்களின் மனவலிமைக்கும் முக்கிய கடவுளாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர். ராஜகிரி கோட்டைக்கு செல்லும் பாதையிலும் கீழ் வளாகத்திலும் ஆஞ்சநேயரின் சிற்பங்கள் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டுள்ளன. நாயக்க மன்னர்கள் மற்றும் மராத்திய வீரர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பும் கோட்டை பாதுகாப்பில் ஈடுபடுவதற்கு முன்பும் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆஞ்சநேயர் ஒரு கையில் சஞ்சீவி மலையை ஏந்தியபடியும் மறுகையில் எதிரிகளை அழிக்கும் பாவனையிலும் வாளில் சிறிய மணியுடனும் வீர ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார்.
1: போர்க்காலங்களில் எதிரி படைகளின் தாக்குதல்களால் இக்கோயில்களில் இருந்த பிரதான மூர்த்திகள் சேதமடைந்ததால் தற்போது இங்கு வழக்கமான பூஜைகள் நடைபெறுவதில்லை. இருப்பினும் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ள இக்கோயில்கள் விஜயநகர நாயக்கர் கால தமிழர்களின் சிற்பக்கலைக்கும் கட்டட பொறியியலுக்கும் அசைக்க முடியாத சான்றுகளாக நிமிர்ந்து நிற்கின்றன. செஞ்சிக்கோட்டையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள கல்யாண மஹால் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்கும் ஒரு பிரம்மி பூட்டும் பல அடுக்கு கட்டிடமாகும். கல்யாண மஹால் கோட்டையின் கீழ் வளாகத்தில் அமைந்துள்ளது. இதைச் சுற்றி அரச குடும்பத்தினர் தங்குவதற்கான அறைகள், திறந்தவெளி முற்றம் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளன. இது அரச குடும்பத்து பெண்கள், அரசியர் மற்றும் அரசரின் பொழுதுபோக்கு, ஓய்வு மற்றும் விழாக்கள் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது.
0: இதன் பிரம்மாண்டமான உயரம் காரணமாக அடிவார பகுதியில் இருந்து சுற்றியுள்ள பகுதிகளை கண்காணிக்கும் உளவு அமைப்பாகவும் இது பயன்பட்டது. கல்யாண மஹால் இந்தோ சராசனிக், அதாவது இந்திய இஸ்லாமிய ஐரோப்பிய கலப்பு பாணி மற்றும் விஜயநகர பாணிகளின் அரிய கலவையாக கட்டப்பட்டுள்ளது. கல்யாண மஹாலின் மையத்தில் சதுர வடிவில் அமைந்த 7 அடுக்கு கோபுரம் உள்ளது. ஒவ்வொரு அடுக்கிலும் நாலாபுரமும் திறந்தவெளி வளைவுகளும் காற்றோட்டத்திற்கான சாளரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் உச்சிப்பகுதி பிரமிடு வடிவில் விஜயநகர கோவில் விமான பாணியில் கூம்பு போல முடிகிறது. கோபுரத்தை சுற்றி ஒரு பெரிய திறந்தவெளி முற்றம் உள்ளது.
1: முற்றத்தின் 4 பக்கங்களிலும் வளைவு தூண்களால் தாங்கப்பட்ட தாழ்வாரங்கள் அமைந்துள்ளன. இவை அரச குடும்பத்தினர் அமர்ந்து நிகழ்வுகளை காண்பதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டவை. கல்யாண மஹாலின் கட்டிடக்கலையில் மிகவும் வியக்கத்தக்க அம்சம் எதுவென்றால் அது அதன் நீர்மேலாண்மை அமைப்பாகும். மஹாலின் உச்சி மற்றும் இடைப்பட்ட தளங்களுக்கு நீர் கொண்டு செல்ல சுடுமண் குழாய்கள் சுவர்களுக்குள் பதிக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் நீச்சல் குளம் மற்றும் நீர்த்தொட்டிகள் இருந்தன. கோடையிலும் குளிர்ச்சியான காற்று வீசும் வகையில் இதன் வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. நூற்றாண்டுகள் கடந்தும் முகலாய மற்றும் ஆங்கிலேய படையெடுப்புகளை சந்தித்த போதும் கல்யாண மஹாலின் கட்டமைப்பு இன்றும் சிதையாமல் உறுதியுடன் நிற்கிறது. செஞ்சிக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை முதலில் கவரும் பிரதான அடையாளங்களில் ஒன்றாக கல்யாண மஹால் திகழ்கிறது.
0: அடுத்ததாக நாம் கிருஷ்ணகிரி குன்றுக்கு செல்வோம். இந்த குன்று அரசியின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ராஜகிரி குன்று ஆண்களின் இராணுவ தேவைகளுக்கும் போர் உத்திகளுக்கும் முதன்மை அளித்து கட்டப்பட்டது என்றால் கிருஷ்ணகிரி குன்று அரசியர் மற்றும் அரச குடும்பத்து பெண்கள் தங்குவதற்கும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொழுதுபோக்கிற்கும் ஏற்றவாறு நுட்பமாக வடிவமைக்கப்பட்டது. இக்குன்றில் அமைந்திருக்கும் அரசியின் அந்தப்புறம் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவை அக்கால அரச குடும்ப பெண்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையையும் கட்டிட தொழில்நுட்பத்தையும் விளக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: கிருஷ்ணகிரி குன்றின் உச்சிப்பகுதியில் அரச மகளிர்க்கென தனித்தனியாக பாதுகாப்பான மாளிகைகளும் அந்தப்புற அறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. வெளியாட்களோ அல்லது பிற ஆடவர்களோ எளிதில் ஊடுருவ முடியாதபடி உயர்ந்த சுவர்களாலும் தடிமனான வளைவு தூண்களாலும் அந்தப்புறத்தின் எல்லைகள் வகுக்கப்பட்டிருந்தன. மலை உச்சியில் அமைந்திருப்பதால் எப்போதும் குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் வகையில் சாளரங்களும் பிறைவடிவ மாடங்களும் அமைக்கப்பட்டன. அந்தப்புற அறைகளின் சுவர்கள் சுண்ணாம்பு சாந்தினால் மெருகூட்டப்பட்டு அக்கால இயற்கை வண்ண ஓவியங்களாலும் சிற்ப வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.

0: அந்த புற வளாகத்தின் மிகச் சுவாரஸ்யமான அம்சம் அரச குடும்பத்து பெண்கள் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக நீச்சல் குளமாகும். குளத்தை சுற்றி நான்கு பக்கங்களிலும் கல்லாலான அழகிய தூண்களும் நிழல் தரும் தாழ்வாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. பெண்கள் நீராடிய பிறகு உடை மாற்றுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இத்தாழ்வாரங்கள் பயன்பட்டன.
1: மலையின் பிற பகுதிகளில் சேகரிக்கப்படும் தூய்மையான நீர் சுடுமண் குழாய்கள் வழியாக இக்குளத்திற்கு வந்தடையும் வகையில் நீரியல் பொறியியல் பயன்படுத்தப்பட்டது. குளத்தின் சுவர்கள் மிகவும் உயரமாக கட்டப்பட்டிருந்ததால் வெளிப்புறத்திலிருந்து எவரும் குளத்தை பார்க்க முடியாதபடி முழுமையான தனி உரிமை பேணப்பட்டது. அந்தப்புறம் மற்றும் நீச்சல் குளத்தை தவிர கிருஷ்ணகிரி குன்றில் பயணிகள் காண வேண்டிய பிற முக்கிய பகுதிகள்:
0: நாயக்கர் பாணியில் கட்டப்பட்ட கிருஷ்ணர் கோவில்,
1: அரசியர் மற்றும் அரசு குடும்ப பெண்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறிய தர்பார் மண்டபம்,
0: அவசர காலத்தில் பெண்கள் தங்கியிருக்கும் போது உணவு மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அமைக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் போன்றவையாகும்.
1: இப்போது நாம் செஞ்சிக்கோட்டையின் பிற வரலாற்று பகுதிகளை பற்றி அறிய சந்திரகிரிக்கு செல்வோம்.
0: இது ராஜகிரி அளவுக்கு உயரமானதாகவோ அல்லது கிருஷ்ணகிரி அளவுக்கு மாளிகைகள் நிறைந்ததாகவோ இல்லை. என்றாலும் கோட்டையின் தெற்கு பகுதியை தற்காப்பு பாதுகாப்பில் இணைக்கும் மிக முக்கிய புள்ளியாக சந்திரகிரி திகழ்ந்தது.
1: விஜயநகர மற்றும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் சந்திரனின் வடிவத்தை ஒத்த குன்றாக இது கருதப்பட்டதால் சந்திரகிரி என அழைக்கப்பட்டது. கோட்டையின் தெற்கு மற்றும் தென்மேற்கு எல்லைகளை கண்காணிக்கும் முக்கிய உளவு காவல் தளமாக இது செயல்பட்டது. போர்க்காலங்களில் காலாட்படை வீரர்கள் மற்றும் குதிரைப்படை வீரர்கள் தங்குவதற்கான தற்காலிக முகாம்கள் இங்கு அமைக்கப்பட்டிருந்தன. ராஜகிரி மற்றும் கிருஷ்ணகிரி குன்றுகளுடன் சந்திரகிரியை இணைக்கும் பிரம்மாண்டமான இணைப்பு மதில் சுவர்கள் இக்குன்றின் வழியே செல்கின்றன.
0: பீரங்கி மேடைகள், இயற்கை குகைகள் மற்றும் பாறை மறைவிடங்கள், சுனை நீர் ஆதாரங்கள் போன்றவை இங்கு உள்ளன. செஞ்சிக்கோட்டை அமைந்திருக்கும் பகுதி வறட்சியான நிலப்பரப்பை கொண்டது. இதனால் மழையில் பெய்யும் ஒவ்வொரு துளி மழை நீரையும் சேமிக்கும் நுட்பத்தை அவர்கள் வடிவமைத்திருந்தனர். மேலும் கிருஷ்ணகிரி குன்றுகளின் பாறை பிளவுகளுக்கு இடையே இருந்து கசியும் நீரை சேமிக்க சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டன. மலையிலிருந்து வழிந்தோடி வரும் மழை நீரை சேகரிக்க அடிவாரத்தில் பிரம்மாண்டமான சக்கர குளம் மற்றும் செட்டி குளம் ஆகியவை வெட்டப்பட்டன.
1: மின்சாரமோ அல்லது எந்திர மோட்டார்களோ இல்லாத அக்காலத்தில் புவியீர்ப்பு விசை மற்றும் நீரழுத்த கோட்பாட்டை பயன்படுத்தி தண்ணீர் மேலேற்றப்பட்டது. அடிவார குளத்திலிருந்து தண்ணீரை நேரடியாக உச்சிக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதால் மலையின் இடைப்பட்ட உயரங்களில் பல்வேறு இடைநிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டன. அடிவாரத்திலிருந்து முதல் தொட்டிக்கு மாடுகள் மற்றும் சக்கர வடிவ நீர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்கப்பட்டது. அங்கிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீர் உயர்த்தப்பட்டு இறுதியில் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது.
0: கல்யாண மகால் மற்றும் அந்தப்புறச் சுவர்களுக்குள் பதிக்கப்பட்ட நீர் குழாய்கள் வழியே எப்போதும் நீர் ஓடிக்கொண்டிருந்ததால் சுட்டெரிக்கும் கோடை காலத்திலும் அரண்மனை அறைகளின் உள் வெப்பநிலை மிக குறைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. பயன்படுத்தப்பட்ட நீர் வீணாகாமல் வடிகால் வாய்க்கால்கள் மூலம் கோட்டையை சுற்றியுள்ள அகழிகளுக்கு சென்று சேருமாறு இணைக்கப்பட்டிருந்தது.
1: செஞ்சிக்கோட்டையின் நீர் மேலாண்மை என்பது போர்க்காலத்திலும் தன்னாட்சியோடு வாழ அக்கால பொறியாளர்கள் உருவாக்கிய ஒரு ஈடு இணையற்ற தொழில்நுட்ப விந்தையாகும். அடுத்ததாக நாம் செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலையை காண்போம். செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலை பெரும்பாலும் ராஜகிரி குன்றின் அடிவார பகுதியிலும் சில குறிப்பிட்ட தற்காலிக சிறை அறைகள் மலைப்பாதைகளின் மறைவிடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளின் வடிவமைப்பு கைதிகள் தப்பிச் செல்வதை முற்றிலும் சாத்தியமற்றதாக்கும் வகையில் கடுமையான பாதுகாப்பு தரங்களுடன் கட்டப்பட்டுள்ளது.
0: சிறை அறைகளின் சுவர்கள் பல அடிகள் தடிமன் கொண்ட கருங்கற்கள் மற்றும் சுண்ண சாந்தினால் ஆனவை. இதன் கதவுகள் அல்லது நுழைவாயில்கள் மிகவும் குறுகியதாகவும் உயரம் குறைந்ததாகவும் இருக்கும். இதனுள் நுழைய ஒருவர் தலையை குனிந்து மட்டுமே செல்ல முடியும். கைதிகளின் மன வலிமையை உடைக்கும் பொருட்டு சிறை அறைக்குள் சூரிய வெளிச்சம் மிக குறைவாகவே வரும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. மிகச்சிறிய காற்று துளைகள் மட்டுமே மேல்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தன.
1: முக்கியமான கைதிகளை அடைத்து வைக்க தனித்தனி சிறிய பாதாள அறைகள் அல்லது இருட்டறைகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போது நாம் செஞ்சிக்கோட்டையை பற்றி ஓரளவிற்கு முழுமையாக தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற நமது தேசத்தின் கோட்டைகள், கோவில்கள், அரண்மனைகள், அணைக்கட்டுகள், கலைகள், காவியங்கள்

0: என பலவிதமாய் பரவியிருக்கும் பாரதத்தின் அதிசயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு செல்வது நமது அனைவரின் தலையாய கடமையாகும்.
1: நாம் கடமையை செய்வோம். நம் எதிர்கால சந்ததிகள் நம்மையும் நாம் வாழ்ந்த காலத்தையும் நன்றியோடு நினைத்து பார்க்க.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். ரவிசங்கர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நல் மதிப்பீடுகளை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில், புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை 82 கல்வியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றினார். ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களின் நலனில் அக்கறை உடையவர்களாகவும் திகழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்கள் மாணாக்கரை வடிவமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சமூகமும் மாணவர்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மிகு ஆசிரியர்களால் நம் நாடு உலகளாவிய முன்னோடி நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாணவர்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் பாடத்திட்டங்களை தாண்டி உலகியலுக்கு ஏற்ற திறன் அவசியத்தை வலியுறுத்தினார். கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்க்க விளையாட்டுகளில் குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என கூறிய பிரதமர், கல்வியுடன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சுதேசி உணர்வை மக்களிடையே விதைத்த வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் மாணாக்கரின் எதிர்காலத்தை

0: ஒளிமயமாக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தை சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இவ்விருதுகள் தங்கள் பணியை ஆர்வத்துடன் தொடர ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற திருச்சி மாவட்ட ஆசிரியர்கள் எமது செய்திப் பிரிவிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பெயர் ஆனந்தி. கடந்த 19 வருஷமா SBI ஓஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கான தமிழக அரசோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியும், என்னெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழக அரசு எனக்கு விருது கொடுத்து என்னோட பணியை அங்கீகரிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னுடைய பெயர் முனைவர் கா பழனியம்மாள். 30 ஆண்டுகாலமாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் பூவாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய இந்த பணிக்கு அரசு கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும் இந்த பணியில நான் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்க மருந்தாகவும் அமைந்திருக்குது.
0: கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155th பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூர்வோம் என தெரிவித்துள்ளார். அரசியல் மட்டுமன்றி பொருளாதார விடுதலையை முன்னெடுக்கும் வகையில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய அன்னாரது முயற்சி மக்களின் தற்சார்பு உணர்விற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கடரமணன், திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கோவை வ.உ.சி. மைதானத்தில் உள்ள சிதம்பரனார் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமாரும், மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சிலைக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வ.உ. சிதம்பரனார் பிறந்த இடமான தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முழு உருவ சிலைக்கு ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கிண்டியில் நடைபெறும் இதய நோய்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் குறித்த தேசிய மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர், தினமலர் நாளிதழின் 75th ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி, சென்னை, கோவையில் உள்ள திரு கே என் நேருவின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், இந்த சோதனை எவ்வித பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது என்று கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுவால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். தவேகா கூட்டணியில் பெயர் வரும் 9 தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அன்றைய தினம் சென்னை அருகே பனையூரில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர் இறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.

0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்தார். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இன்று வேலூரில் உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அதிக வேகம் மற்றும் குடித்து

0: தலைமையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆயுப் கியோன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷவாணி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: 2:25 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள், 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சந்திரிகா அவர்களின் உரை, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி. பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:05 தரை வழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் ஒலிபரப்பாகும். 8:05 9:15 திரைகானம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி The Lion and the Jewel. இலக்கிய உரை வழங்குகிறார் ஆங்கில உதவி பேராசிரியர் டாக்டர் வி. மைனார் அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் மாலை 5:00 அரங்கிசையில் ஏ கே மகேஷ் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 8:10 வேப்பமர உச்சியில் நின்று நாடகம் எழுதியவர் கோவை அனுராதா அவர்கள், நடிப்பு ஏ. கலைப்பித்தன், வி. கோவிந்தராஜன், டி. சாந்தி, ஏ. எம். ஜெயந்தி, டாக்டர் வி. கல்யாணராமன், வி. அன்பரசு, எஸ். டி. எஸ். திருமலை ஆகியோர், அமைப்பு எம். கே. சந்தியூர் ஸ்ரீ. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: 17th of this month to the 2nd of October. The India Meteorological Department has issued orange colour warning for heavy to very heavy rainfall in East Rajasthan and West Madhya Pradesh for today. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says, Viksit Bharat will only be possible with quality education, confers national awards on 48 school teachers. Prime Minister Narendra Modi urges teachers to go beyond textbooks while shaping lives of students, also calls for less screen time, more sports activities for children. Prime Minister to address centenary celebrations of Sri Ram College of Commerce in New Delhi this evening. Bihar flood situation remains critical in 14 districts. Relief and rescue operations underway. India delivers 95 tons of relief material to flood-hit Nepal to send more supplies and Bailey bridges. In badminton, Indian men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Malaysian duo in Chinese Masters semi-final in Shenzhen this evening. And in women's cricket, India to take on arch-rivals Pakistan in final Group A clash of T20 Asia Cup in Dubai tonight. And with that, we end the midday news.
1: Akashvani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
2: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
1: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
2: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
1: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, NGO அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
4: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு

0: துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சுதந்திர போராட்ட தியாகி சைக்கிளத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழர், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது. அதை இடமாற்றம் செய்யப்படுவோம். அதனால அங்கிருக்கக்கூடிய சேர்க்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாகம் தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கையில் முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிஷூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072ஆக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர், சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சசாங்குமார் மற்றும் சிராக் பரீதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உள்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 2:25. ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 820 KHz-இல் நேர்கள் கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: திரைகானத்தில் அடுத்து கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

திரைகானம் கேட்டும் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வேம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, விருதுநகர், இடபிள்யூஎஸ், மின்னல் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கலவை, பிடபிள்யூடி, பம்பாரணை, திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, சிவகிரி, செய்யார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான், வந்தவாசி, ராணிப்பேட்டை, ஏடபிள்யூஎஸ், சோளிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் தர்மபுரி, கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாக உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 11ஆம் தேதி வரை மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், பெரம்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸ் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. குரலமுதம் கேட்கலாம்.

நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் 6.

0: நோய்.
1: உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946, அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதல் பாடலாக உதயகீதம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினர்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாவே குறைக்கலாம்.
0: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: கேவிகே வந்து இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
0: தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: துறைகாணத்தில் அடுத்து ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் உன்னிமேனன் உமாரமணன் குரல்களில்

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: நேர்களை, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள், 8:05 தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் 8:05, 9:15 திரைகாணம், 8:45 த லயன் அண்ட் த ஜுவல் லிட்டரி டாக் ஆன் போலோ சோயிங்கா, இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கில உதவி பேராசிரியர் டாக்டர் வி மைனா அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காளி பிரசாத் பாபு

0: அவர்களின் மிருதங்க இசை லய விஞ்ஞாசம் விட்டல் ராஜ்புரா பக்கவாஜ். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காரை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகானம். 9:00 இசைப்பெட்டகம். குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கணிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 இசை பயிற்சி, கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்பு தாளம், ஆசிரியர் டாக்டர் சுபாசினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன் ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம், 4:00 கால கண்ணாடி நாடகம் எழுதியவர் ஆர் பி விசேஷ், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 குட்டிஸ் நேரம், மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர் தினம் குறித்து பி எஸ் சச்சிதானந்த் அவர்கள் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம் விசுருதா கே ஐயர் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா, கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் குறித்த உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன் அவர்கள். 5:30 கிராமிய தென்றல், என் சுப்பிரமணிய தம்புரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது தூரியன் வாத திருக்கூத்து நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ் இயல்பானது. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், 0.5 டிகிரி கூடுதல். பெய்த மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். நிலவிய ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்பிட 1.6 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 75%. சென்னைக்கு முதல் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu has said, a Vikasit Bharat will only be possible with quality education. She said a society that respects their teachers is a progressive society in right terms. The President was addressing the National Teachers Award Ceremony 2026 in New Delhi on the occasion of Teachers Day today. The President stressed that education is the most effective means of realizing the ideal of equality of opportunity enshrined in our constitution. She said the achievement of negligible primary school dropout rate has been made possible through the efforts of teachers.
2: हम सब देशवासी विकसित भारत के निर्माण के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं। विश्व स्तरीय शिक्षा व्यवस्था के बल पर ही विकसित भारत का निर्माण संभव है। हमारे शिक्षक शिक्षा व्यवस्था में प्राणवायु का संचार करते हैं। हमारा ये प्रयास होना चाहिए कि हमारे देश में एक भी विद्यार्थी अच्छी शिक्षा के अवसर से वंचित ना हो।
1: Chief Justice of India, Justice Suryakant, today emphasized on the importance of the culture of healthy disagreement and deliberation. As a part of the ongoing BRICS Chief Justices Forum in New Delhi, Justice Suryakant addressed the delegations from BRICS member states and partner countries. He emphasized that timely and predictable delivery of justice is necessary. Justice Suryakant reminded how Nalanda University used to be the most eminent educational center where students and researchers from all over the world used

மணிமேகலையும் வந்தியத்தேவனும் பேசி கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் தன்னுடைய சகோதரன் கந்தமாறனை முன்பு ஒரு சமயம் கொல்ல பார்த்தது போல இப்போதும் கொல்லத்தான் வந்திருக்கிறான் என்பதை அவனிடம் மணிமேகலை கூறிக்கொண்டிருந்தாள். அவன் எப்போதும் தன்னுடைய நண்பன் கந்தமாறனை கொல்ல அதற்கான முயற்சி எதையும் செய்யவில்லை. கந்தமாறன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் என்னை அழைத்துச் செல், நான் அவனிடம் பேசிக் கொள்ளுகிறேன் என்று இவன் கூற, கந்தமாறன் அங்கே இல்லை, காஞ்சிக்கு சென்று ஆதித்த கரிகாலரை அழைத்து வர சென்றிருக்கிறான் என்று சொன்னபோது, அதுவரை இங்கேயா தங்கியிருப்பது என்று மணிமேகலையிடம் வந்தியத்தேவன் கேட்க, அதெல்லாம் நடக்காது, இங்கே நந்தினி தேவி தங்க இருக்கிறாள் என்று மணிமேகலை கூறுகிறாள். பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது

0: உமக்கு தெரிந்திருக்கும், அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டதுண்டமாய் வெட்டி போட்டு விடுவார் என்று மணிமேகலை கூறுகிறாள். வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். அப்படியா, பழுவேட்டரையருக்கு பழுவூர் ராணி பேரில் ரொம்ப ரொம்ப ஆசையோ என்று கேட்டான். அது நாடு நகரம் எல்லாம் தெரிந்த விஷயமாயிற்றே. போன தடவை 8 மாதங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தடவை அவர்கள் வந்திருந்தார்களா? பழுவூர் ராணி அந்த புறத்துக்கு வர கூட கிழவர் விடவில்லை. அப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார். இந்த தடவை ஒரு சில நாள் இங்கே தங்கப் போகிறார்களாம். பழுவூர் ராணிக்கு தனி அந்த புறம் வேண்டும் என்று ஒரே தடபுடல். இந்த தடவையாவது எங்களை எல்லாம் பார்க்க போகிறாளா, பார்ப்பதற்கு கிழவர் விட போகிறாரா தெரியவில்லை. அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு யோசனை தோன்றுகிறது. என் தமையன் கந்தமாறனுடைய தனி ஆயுத அறை ஒன்று இந்த மாளிகையில் இருக்கிறது. அதில் உம்மை கொண்டு விடுகிறேன். நாளை சாயங்காலம் கந்தமாறன் வந்து விடுவான். அதுவரையில் அங்கேயே இரும். நீ சொல்வதன் உண்மை பொய்யை கந்தமாறன் அவனிடம் நேரில் நிரூபித்து விடலாம்.
1: இளவரசி, அது முறையன்று, மிகவும் ஆபத்தான காரியம்.
0: என்ன ஆபத்து?
1: அங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்வது?
0: உள்ளது உள்ளபடி சொல்கிறது.
1: உள்ளது உள்ளபடி நான் இப்போது சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே. அடுத்த அறையில் என்னை தேடி வந்த ஆட்கள் இருக்கும் போதே.
0: ஐயா, அதை இப்போதே சோதித்து விடுகிறேன்.
1: என்ன சோதிக்கப் போகிறீர்கள்?
0: அடுத்த அறைக்குள் சென்று அந்த மனிதர்களை பார்த்து விசாரிக்கப் போகிறேன். அவர்கள் உம்மை கொல்ல வந்தவர்களா அல்லது நீர் அழைத்து வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன்.
1: ஐயோ, அவர்கள் பொல்லாத துஷ்டர்கள். தாங்கள் அவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டால் என் அரண்மனையில் யார் என்னை என்ன செய்ய முடியும்?
0: இதோ பாருங்கள் என்று கூறி
1: மணிமேகலை யாருக்கும் தெரியாமல் தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய மடக்கு கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: யாரும் என்கிட்ட வர முடியாது. அப்படி ஏதாவது ஆபத்து வருவதாயிருந்தால் நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கிறீரே.
1: அம்மணி, என்னிடம் தற்சமயம் ஆயுதம் ஒன்றும் இல்லை.
0: வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நீர் கேட்டதில்லையா? உமது பெயரே வல்லவரையராயிற்றே.
1: ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவார்கள்.
0: ஆண் பிள்ளைகள் எதற்கு?
1: உமக்கு வீண் கவலை வேண்டாம். அங்கே ஒரு அறையில் தூசி தட்டி கொண்டிருந்தவன் எங்கள் அரண்மனை வேலைக்காரன் தான். மற்றவர்களை அவன் இட்டு வந்திருக்க வேண்டும். அவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் என்றே தோன்றுகிறது.
0: அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன்.
1: கதவுக்கு அருகில் நீர் நிற்க வேண்டாம். அதோ அந்த மரக்களஞ்சியத்துக்கு அருகில் போய் சிறிது மறைந்து நிலுங்கள். இவ்விதம் சொல்லிக் கொண்டே மணிமேகலை வேட்டை அறைக்கு போகும் வாசற்பக்கம் சென்று அதன் கதவை திறக்க முயன்றாள். வந்தியத்தேவன் அவசரமாக நடந்து மரக்களஞ்சியத்தின் அருகில் சென்று மறைந்து நின்றான். மரக்களஞ்சியத்தின் கதவுகள் திறந்திருந்தன. அதற்குள்ளே தற்செயலாக பார்த்தான். அது தானியம் கொட்டும் களஞ்சியம் அல்லவென்று தெரிந்தது. அறைக்குள்ளே படிப்படியாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு படியிலும் யாழ், வீணை, மத்தளம், தாளம் முதலிய இசைக்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலே சிறிது அண்ணாந்து பார்த்தான். படிகள் மேற்கூரை வரையில் போவதாக தெரிந்தது. இதற்குள் மணிமேகலை வேட்டை மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள். அவளுடைய தைரியத்தை வந்தியத்தேவன் வியந்தான். அதே சமயத்தில் மணிமேகலைக்கு ஆபத்து ஒன்றும் நேருவதற்கில்லை என்று மடத்தை திடப்படுத்தி கொண்டான். இதற்குள் அந்த அறையின் இன்னொரு பக்கத்திலிருந்து கதவு திறந்தது.
0: அம்மா, அம்மா
1: என்று கூவிக்கொண்டே சந்திரமதி உள்ளே வந்தாள். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அவள் தன்னை பார்த்து விடாமல் இருப்பதற்காக இசைக்கருவி களஞ்சியத்துக்குள் நுழைந்தான்.
0: அம்மா, அம்மா, தஞ்சாவூர்காரர்கள் கோட்டை வாசலில் வந்துவிட்டார்களாம். மாராணி உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கத்திக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
1: அவள் எதிரில் திறந்திருந்த வேட்டை மண்டப கதவை நோக்கி போனாள். கதவின் அருகில் நின்று பார்த்தால் வந்தியத்தேவன் களஞ்சியத்துக்குள் இருப்பது தெரிந்து போய்விடும். ஆகையால் அவன் விரைவாக சில படிகள் மேலே ஏறினான். ஒரு வீணையின் மீது அவன் முழங்கால் இழுத்து அது சப்தித்தது. வந்தியத்தேவன் பீதியடைந்து மேலும் சில படிகள் ஏறினான். அவன் தலை களஞ்சியத்தின் மேற்பலகையில் முட்டியது.
0: என்ன விந்தை!
1: அந்த மேற்பலகை வந்தியத்தேவனுடைய மண்டை முட்டிய போது சிறிது மேலே சென்றது. ஏதோ சந்தேகம் தோன்றி வந்தியத்தேவன் அந்த பலகையை கைகளினால் நெம்பி தூக்கினான். அது நன்றாய் மேலே போனதுடன் திறந்த இடத்தின் மூலமாக வெளிச்சம் வந்தது. தூரத்தில் சலசலவென்று சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளம் உற்சாகத்தினால் துள்ளியது. பலகையை நன்றாக நகர்த்திவிட்டு மேலே ஏறினான். மாளிகையின் மேல் மச்சில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருப்பதை கண்டான். அதிலும் அந்த பகுதி முன்னொரு நாள் அவன் சுகமாக காற்று வாங்கி கொண்டு படுத்திருந்த பகுதிதான். பெரிய தூண்களின் மறைவில் நின்று சிற்றரசர்களின் கொடிய சதியாலோசனையை பற்றி தெரிந்து கொண்ட அதே இடந்தான். பலகையை தள்ளி முன்போல் மூடினான். மூடிய பிறகு கூரையிலிருந்து அப்படி ஒரு வழி இருக்கிறதென்று கண்டுபிடிப்பது

0: சுலபம் அல்ல என்பதை உணர்ந்தான். அதை பற்றி இப்போது யோசிக்கவும் அதிசயப்படவும் அவகாசம் இல்லை. அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழியை பார்க்க வேணும். இத்தனை நேரமும் தனக்கு உதவி செய்த அதிர்ஷ்ட தேவதை இனியும் உதவி செய்யாமலா இருக்கப் போகிறது? வந்தியத்தேவன் நாலாபுரமும் சுற்றி பார்த்தான். எங்கு நோக்கினாலும் கொடிகளும் தோரணங்களும் பறந்து அந்த அரண்மனை பிரதேசம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. அடாடா, ராஜோபசாரம் என்பது இதுதான் போலும். வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். மேல்மச்சில் எங்கும் மனித சஞ்சாரமே இல்லை. அந்த வரையில் நம் அதிர்ஷ்டந்தான். பிறகு கொஞ்சம் விரைவாக நடந்தான். முன்னொரு தடவை அவன் படுத்திருந்த நிலா மாடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து பார்த்தபோது அரண்மனையின் வெளிமதிலும் மதில்களுக்கும் மாளிகைக்கும் நடுவில் இருந்த முற்றமும் குறவை கூத்து நடந்த இடமும் சதி ஆலோசனை நடந்த இடமும் காணப்பட்டன. ஆனால் அந்த இடங்களில் மனிதர்கள் யாரும் காணப்படவில்லை. அதற்கு காரணம், கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமாயில்லை. அரண்மனையின் முன்வாசலில் ஒரே அல்லோல கல்லோலமாயிருந்தது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் வெளிச்சம் தந்தன. மேள தாளங்கள் பேரிகை முழக்கங்களுடன் மனிதர்களின் வாழ்த்தொலிகளும் கலந்து பேரொலியாக கிளம்பியது. பழுவேட்டரையின் பரிவாரங்கள் அரண்மனை வாசலை நெருங்கி வந்துவிட்டபடியால் அவர்களை வரவேற்பதற்காக எல்லோரும் அங்கே போயிருக்கிறார்கள். அதனாலேதான் இங்கே எல்லாம் ஜன சஞ்சாரம் இல்லை. ஆஹா, உண்மையில் அதிர்ஷ்ட தேவதை வந்தியத்தேவன் பக்கத்தில் இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. தப்பிச் செல்வதற்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அரை நாழிகைக்கு முன்னாலும் இத்தகைய சமயம் கிடைத்திராது. அரை நாழிகை பின்னால் வந்தாலும் இம்மாதிரி வசதி கிடைத்திராது. சதியாலோசனை நடந்த இடத்துக்கு சமீபமாக வந்து வந்தியத்தேவன் இன்னொரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. எதிரில் மதில் சுவரை பார்த்தான். அங்கேயும் யாரும். ஆ, இது என்ன? மதில் மேல் கிளைகளுக்கு நடுவில் ஒரு முகம் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல தெரிகிறதே. சிச்சி, வேண் பிரமை. முன்னொரு தடவை ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிந்த இடம் அது. ஆகையால் அவன் மனம் அவனை அப்படியே மாற்றிவிட்டது. அதுவும் ஒரு நல்லதற்குத்தான். மதில் மேல் ஏறி குதித்து தாண்டுவதற்கு அதுதான் சரியான இடம். அதை அவனுடைய உள்மனம் சுட்டிக்காட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. வரவேற்பு முடிந்து வாசலில் நிற்கும் கூட்டம் உள்ளே வருவதற்குள் அவன் தப்பித்துச் செல்ல வேண்டும். முற்றத்தில் எப்படி இறங்குவது?
1: இதோ ஒரு வழி. இங்கே முற்றத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கிறது. குறவை கூத்துக்காக போடப்பட்டிருக்கும் கொட்டகை போலும். கொட்டகைக்காக புதைத்திருந்த மூங்கில் மரம் ஒன்று நெளிதுயர்ந்து மேல்மச்சு வரையில் வந்திருந்தது.
0: வந்தியத்தேவன் அதை தாவி பிடித்து கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான்.
1: ஒருவரும் இல்லை.
0: மச்சின் மேலே தான் சற்றுமுன் நின்ற இடத்தில் கிண்கிணி சத்தம் கேட்டது. ஆஹா, மணிமேகலை தன்னை தேடி வந்தாள் போலும். பொல்லாத பெண், இந்த சமயம் அவளிடம் அகப்பட்டு கொண்டால் ஒப்பா நம்பாடு தீர்ந்தது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா? பார்த்தேன். கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்? இன்று காலையில் பார்த்தேன். விளையாடுகிறாயா தம்பி? இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன். இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்வாய் போல இருக்கிறதே. ஓ, கேட்டால் சொல்லுவேன். இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார். அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல் கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை. கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில் கொல்லுப்பட்டறையில் வந்தியத்தேவனுக்கும் கொல்லனுக்கும் நடந்த சுவையான உரையாடல் இது. புனைந்து சொல்கிற பொய்யை நம்ப எல்லாரும் ஆயத்தமாக இருக்காங்க. உண்மையை சொன்னால் நம்ப மறுக்கிறாங்க. இதை நினச்சி வந்தியத்தேவன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் அல்லவா? இந்த கட்டத்தில் கந்தமாறனின் தனி ஆயுத அறையில் வந்தியத்தேவனை இருக்க சொல்கிறா மணிமேகலை. அவன் அதை ஏற்கலை. கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தயங்குறான். உள்ளது உள்ளபடி சொல்கிறது. இப்படி அவள் வெடுக்குன்னு சொன்னதும் கொல்லுப்பற்றை உரையாடல் நினைவுக்கு வந்தது போலும். உள்ளது உள்ளபடி நான் இப்போ சொன்னதை நீங்களே நம்பலையேன்னு அவன் ஏமாற்றத்துடன் சொன்னதும் கொஞ்சம் சிந்தித்ததையும் பார்த்தோம். இதுவரைக்கும் கனவுல மட்டுமே அடிக்கடி தோணி தொல்லை தந்து வந்தவனை இப்படி எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்துடுச்சு. சும்மா விடுவாளா? களஞ்சியம் பயனுள்ள

0: பொருள்களை, குறிப்பா அரிதான பொருள்களை சேமிச்சு வைக்கிற பெட்டகம், தளம், கட்டுமானம் இவையெல்லாம் களஞ்சியங்கள். எடுத்துக்காட்டா நெற்களஞ்சியம், கலைக்களஞ்சியம், ஆவணக்களஞ்சியம் இவற்றை குறிப்பிடலாம். தமிழ் இலக்கிய களஞ்சியங்கள்ல திரு சிங்காரவேறு முதலியார் தொகுத்த அபிதான சிந்தாமணியும் திரு முத்துத்தம்பி பிள்ளை தொகுத்த அபிதான கோஷமும் குறிப்பிடத்தக்கவை. பண்டைய நெற்களஞ்சியங்கள்ல திருப்பாலைத்துறை நெற்களஞ்சியம் சிறப்பு வாய்ந்தது. இங்க சம்புவரையர் அரண்மனையில கலைக்களஞ்சியம், இசைக்கருவிகளின் களஞ்சியம் கொலுப்படி போல அமைஞ்சிருக்குது. மச்சு, இந்த சொல் பெரும்பாலும் மேல் தளத்தை குறிக்கும். இது மள் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து உருவானது. மள் அடை அல்லது மூடு, அடைத்து கட்டுப்படுற தளம் மச்சு. உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி, இது அழுகணி சித்தர் பாடற் பகுதி. குண்டலினி யோகத்துல உச்சியான மச்சுன்னு அமுத தாரண நிலைய சொல்றார். இங்க மச்சிலிருந்து இறங்க தரையில புதஞ்சிருந்த மூங்கில் மரம் வல்லவரையனுக்கு கை கொடுக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்ந்து திரை இசை. இருமலர்கள் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

ஜம் ஜம் பதனி பதப்பஜம் தஜம் பபஜூன தஜம் ஜம் பதனி பதப்பஜம் தஜம் பபதனகு ஜம் ஜம் பமபதி தகிடனிதமஜம் தரிதசானிதகுபுந்தகிடகரிணிதஜம் பதனிததஜம் தரிகமதகிடஜம் கரிணி ததரிதஜம் ரிகமபபததஜம் தணம் சகரிநிரிததனதாபஜணும் தரிகமபதனிசாரிகதிதீத தரிகிணதுசரிகமபதனிததி

0: திரைசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு

0: இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இதனிடையே நல்லாசிரியர் விருது பெற்ற சீர்காழியைச் சேர்ந்த முதுகலை ஆசிரியர் திரு ராம்குமார், இந்த விருது கிடைத்துள்ளது மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தமக்கு அளிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் பல மாணவர்கள் மருத்துவராகவும், பல மாணவர்கள் பொறியாளராகவும், பல மாணவர்கள் பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன். மேலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்களை ஊக்குவித்து வருகிறேன். என்னுடைய இந்த பணியை பாராட்டி தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயரலால் வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டுகிறது. இந்த விருதினை நான் வந்து மாணவர்களுக்காக மட்டுமே சமர்ப்பிக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டுமென்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. தஞ்சாவூரில் இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி, 13 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: தஞ்சாவூர் இதில் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டீம் போட்டிருக்கோம். ஃபோரன்சிக் மெடிசின் டாக்டர் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் 13 பேரோட சாம்பிள்

0: சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதனுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணின பிறகு என்ன தகவல் பார்த்தோம், தஞ்சாவூர்லேருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க, அவங்களுடைய தகவல் இனிமேல் தான் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாரோடையும் நான் டச்சில் தான் இருக்கேன், கண்டினியூஸாக 16 பேரோட ஃபேமிலியோடையும் நான் பேசிட்டு.
1: சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சினேகா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பன்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி பத்மஜா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40:35. ஆகாஷ் வாணி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் துவக்கமாக சத்தியம் படத்திற்காக சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்தி ஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடல் படம் மெட்ராஸ்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:55. ஆகாஷ்வாணி
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வேலைவாய்ப்பு செய்திகள்.
3: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 821 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. இதில் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஜெயிலர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், LDC போன்ற பல்வேறு பணிகள் இடம்பெற்றுள்ளன. காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு: 18 முதல் 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினர், MBC, BC உள்ளிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம்: 1-time ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 150 ரூபாயும், தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள நபர்கள் முதலில் TNPSC அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in, www.tnpsc.exams.in

என் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இல்லையெனில் புதிய பதிவை மேற்கொள்ளலாம். ஓடிஆர் பதிவை செய்யும் போது தேவையான தனிப்பட்ட விவரங்களை சரியாக உள்ளிட வேண்டும். டிஎன்பிஎஸ்சி சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு தகுதியான பதவியை தேர்வு செய்து ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை திறக்கவும். பெயர், பிறந்த தேதி, முகவரி, கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை

0: ஐடியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள்
1: இம்மாதம் 9ஆம் தேதி.
2: இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. RRB எனப்படும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள ஜூனியர் என்ஜினியர் பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு செய்ய உள்ளது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 3993. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜெனரல் சர்வீஸ், ஒர்க்ஷாப், சிவில், கேரேஜ், மெக்கானிக்கல், வெல்டர், சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விரிவான விவரங்களை RRBயின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வயது வரம்பு 18 முதல் 33 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி சலுகைகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கட்டணம் SC/ST பிரிவினர் பெண்கள் ஆகியோருக்கு 250 ரூபாயும், மற்ற விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி ஆகும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் RRBயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இணையதள முகவரி https://www.rrbapply.gov.in. அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை படித்து பார்க்கவும். புதிய விண்ணப்பதாரர்கள் தேவையான பதிவு செயல்முறையை முடிக்க வேண்டும். லாகின் செய்து உங்களின் தனிப்பட்ட விவரங்கள், கல்வி தகுதி மற்றும் பிற தேவையான தகவல்களை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேவையான புகைப்படம், கையொப்பம் மற்றும் ஆவணங்களையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலமாக மட்டுமே செலுத்தவும். அனைத்து தகவல்களையும் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து சப்மிட் அப்ளிகேஷன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு இந்திய ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள்
1: இம்மாதம் 13ஆம் தேதி.
3: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
1: நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாவே குறைக்கலாம்.
0: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து.
2: கேவிகே வந்து இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
0: தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: புதுப்பாட்டு திரைப்படத்தில் இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
1: நாட்டின் கடைக்கோடியிலிருந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் உரையாடினார். அடிமட்ட விளையாட்டு உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் போட்டி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல், ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டு திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தல், இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள், தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பும் வாய்ப்புகளை வழங்குதல் குறித்து பிரதமர் விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடினார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சக்தி கைலாஸ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் உரையாடல் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மேலும் கேலோ இந்தியா போட்டியில் போல்வால்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் சக்தி மகேந்திரன் மாணவிகளுடன் கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமரின் உரையாடல் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் அளவிற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இப்ப நம்ம ஆல்ரெடி லெவல்ல போனா அங்க உள்ள ஹையர் லெவல்ல பொசிஷன் உள்ள கோச்சஸ் எல்லாம் எங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி போறப்ப அங்க நாங்க பொசிஷன் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சார். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா எங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் அவங்க நிறைய தந்துட்டு இருக்காங்க. நிறைய கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஹேண்ட்பால் பண்றேன். ஹேண்ட்பால் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. இப்ப இந்த கேலோ இந்தியா மூலமா எங்க கேம் வந்து மேல வந்திருக்கு. நிறைய பேருக்கு இப்ப தெரியுது. இப்பதான் ஹேண்ட்பால் ஒரு கேம் இருக்கா, இல்ல இது ஒரு ஒலிம்பிக் கேமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால ஃபண்ட்ஸ் நிறைய குடுக்கறாங்க.
3: நேஷனல் போயிட்டு இருக்கு. ஆல் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இதுல வர ஃபண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்.
1: மலேசியாவில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறையில் பயிலும் மாணவ மாணவியர் 24 பேர் இணை பேராசிரியர் மனோன்மணி தலைமையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த மலேசிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழ் மொழி சார்ந்து நடைபெற்று வரும் இலக்கிய, இலக்கண மற்றும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் மலேசிய பல்கலைக்கழக மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டனர். தங்களின் வேரை தேடிய இந்த பயணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இணை பேராசிரியர் மனோன்மணி.
4: நாங்கள் எங்கள் நாட்டில் விழுதுகளாக இருந்து வேர்களை தேடி

0: வந்தோம். இங்கு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலும் அன்பும் அரவணைப்பும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றே கூற வேண்டும். நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இந்த இணைப்புக்கு காரணமாக அமைந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தமிழ். தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்து எங்களை போகும் இடமெல்லாம் அனைவரும் எங்களை வரவேற்று அரவணைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள நாகியம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறது. பாடங்களை புத்தகங்களிலிருந்து மட்டும் பயிற்றுவிக்காமல் அவற்றின் நடைமுறை அனுபவத்தையும் தரும் வகையில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான வருகை பதிவேடு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்படுகிறது. மாநில அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர் பிரபாகரன் முயற்சியால் இந்த நடைமுறை சாத்தியமாகி உள்ளது. மாணவர்கள் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள கணினி முன்பு வந்து நின்றவுடன் அவர்களின் பெயர் உச்சரிக்கப்பட்டு வருகை பதிவு செய்யப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்துள்ளது.
2: முன்னெல்லாம் என் பேரை சொல்லி சத்தமா பிரசன்ட்னு சொல்லி, இப்ப கேமரா முன்னாடினா முகத்தை பார்த்து அதுவே பிரசன்ட்னு சொல்லிடும். இது சுயபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
1: நவீன தொழில்நுட்பம் அரசு பள்ளியில் செயலாக்கப்படும் போது அதன் தாக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்கிறது. பாடமாக பயில்வதை செயல்முறையாக காட்டும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆசிரியர் பிரபாகரன்.
3: எந்தவெளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகியம்பட்டி பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி பார்வை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் அவருடைய வருகை பதிவை சுயமாக மேற்கொள்கிற விதமாக ஒரு முயற்சி செஞ்சுருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து தங்களுடைய வருகை பதிவை ஆர்வமாகவும் சுயமாகவும் விரைவாகவும் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது. மிக எளிமையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த AI வருகை பதிவேடு முறை அரசு பள்ளி மாணவர்களின் சிந்தனையை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் என நிச்சயம் நம்பலாம்.
4: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த

0: திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இரண்டாவது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக்கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறவுள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி

0: பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்பதற்கு முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோலீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2-3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3-4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கின்றோமா? அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கின்றோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால் காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கை, வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டை பயறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 042-22 இது இணைப்பு எண் 661-2332 661-4332 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு

தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும் மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ, வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களால கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் போன்ற லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பி பிசின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: என்ன செல்வி, கையில நோட்டும் பேனாவோட கிளம்புறத பார்த்தா ஏதோ கூட்டத்துக்கு போற மாதிரி இருக்கே.
6: பரவாயில்லையே வள்ளி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான்.
5: நம்ம கடையில வந்து ஒரு பழசார் வாங்கி குடிச்சிட்டு போகலாம்ல, தெம்பா இருக்கும்.
6: ஆ, வள்ளி ஆசைப்பட்டுட்டேன். சரி சரி, ஆனா எனக்கு நேரம் அதிகம் இல்லை. எந்த பழச்சாறு சீக்கிரம் போட முடியுமோ அதை போட்டு கொடு, நான் இப்படி உட்கார்றேன்.
5: தம்பி, அக்காவுக்கு ஐஸ் போட்டு தர்பூசணி பழசாறு எடுத்துட்டு வாப்பா. செல்வி, எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச நிலக்கடலை இருக்கு, உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் வரப்ப வாங்கிட்டு போ.
6: ஆகட்டும் வள்ளி.
5: அப்படியே எப்பவும் போல கூட்டத்துல சொல்ற விஷயங்களை நீ குறிப்பெடுத்து வச்சிருப்பல, அதை எனக்கும் சொல்லிடு.
6: ஏன் வள்ளி, எத்தனை நாள் தான் இப்படி நான் குறிப்பெடுக்கிற விவரம்?

0: இருக்காங்கள நீ கேட்டு தெரிஞ்சுக்குவ. நீயும் கூட்டத்துக்கு வரலாம்ல.
1: அதான் நீ அங்க சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறியே, அப்புறம் என்ன?
0: பிள்ளை, நான் எடுத்து வைக்கிற குறிப்பை தானே நீ தெரிஞ்சுக்கிற. ஆனா அங்க வர்ற வல்லுநர்கள் எல்லா விவரங்களையும் விரிவா தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. நீ அங்க வந்தனா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்ல.
1: இந்த செல்வி பழசார குடி, நீ சொல்றது சரியாதான் படுது.
0: அப்புறம் என்ன, உடனே கிளம்பு, கூட்டத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: ஆகட்டும் செல்வி. தம்பி, கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. இதோ செல்வி அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்.

0: நம்ம ஊர் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்களே.
1: நமக்கு தேவைப்படுற விவரங்களை எவ்வளவு தூரம்னாலும் போய் தெரிஞ்சுக்கிடணும் வள்ளி. இதோ விவரங்களை எடுத்து சொல்ல வந்துட்டாங்க பாரு.
0: ஆமா, இத வந்துட்டாங்களே. எதை பத்தின விவரம்லாம் சொல்ல போறாங்க?
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி.
2: நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிராக காணப்படுகின்றது. அது இல்லாத இது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது. குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய அளவு நம்ம மகசூல் எடுக்கலாம், அது மூலமா நிறைய லாபம் ஈட்டலாம். ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம், இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம். அதுல நிறைய வகையான இடர்கள்னால வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதுல நோயினால எப்படி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. எப்ப வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம், அது நல்லா நம்மளுக்கு மகசூல கொடுக்கும். சரி, இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டு அழுகல் நோய், மூணாவது பார்த்தோம்னா வேறு அழுகல் நோய், அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய், ரொம்ப கடைசியா பாக்குறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ், அதாவது பெயின் மூலமா பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஓவனா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்கா இலை புள்ளி நோய், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான். ஸோ இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முன்பருவ இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் இதுல பேர்லயே வருது பாருங்க, அதாவது ரெண்டு காலம், அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும். அப்ப நம்ம விதை விதைச்சு ஒரு மாத கால இடைவேளை, அதாவது 30-45 நாளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இப்ப நான் சொல்ற அறிகுறி எல்லாம் உங்க செடியில இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க. முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த முன்பருவ இலை புள்ளி நோயில இலைகள்ல இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும். மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து பார்த்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை. அந்த செர்கோஸ்போரா அதுக்கு கால சூழ்நிலை காரணமா அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளியா வந்து உருவாக்கும், அப்புறம் வந்து பெரிய அளவுல வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காண. இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகள்ல காணப்படும், அப்புறம் வந்து தண்டு, அப்புறம் காம்பு, இந்த மாதிரி நிலக்கடலை மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து முன்பருவ இலை புள்ளி நோய். அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். சோ இந்த பேர்ல வருது பாருங்க, பின் பருவம். அப்போ நம்ம விதைச்சு 55-60 நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின் பருவ இலை புள்ளி நோய். குறுவை பருவத்தில் விதைத்த 55-57 நாள்ல இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து குறுவையில் பருவத்துல நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இலையோட மேற்பக்கத்திலயும் இருக்கும், அடி பாகத்திலயும் இருக்கும். இந்த நோயோட தாக்கம் அதிகமாகறப்போ என்ன ஆகும்னா, இலை வந்து காய்ந்து விடும். அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும். அப்படி உதிர்ந்து விழுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சானம் கண்டிப்பா இருக்கும். அந்த பூஞ்சானம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு, அதாவது நுண்ணுயிரியா இருக்கு. சரி, இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்துல வரும், இதுக்கு வந்து தனியா ஒரு கால சூழ்நிலைகளை தேவையில்லை. நார்மலாவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவுல டெம்பரேச்சர் 20°C இருந்தாவே பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமா இருக்கிறப்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிகம்.

அளவுல காணப்படும். அடுத்து இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம இயற்கை முறையில நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் ரசாயன முறையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாகவே குறைக்கலாம். இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சிட்டோம், அடுத்த காலத்துல நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா, மாற்று பயிரா நம்ம பயிரிடலாம். இப்ப கம்பு அப்புறம் சோளம் இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயோட தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு, நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம் அதோட கழிவுனா, இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்தும் நம்ம பாக்குறோம் இல்லையா, இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால அது எங்க உதிரும்னா மண்ல தான் வந்து உதிர்ந்திருக்கும். அப்ப அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலயும் இருக்கும், பிளஸ் வந்து அங்க அந்த மண்லயும் இருக்கும். அப்ப அந்த மண்ல இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும். அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்றப்போ நம்ம அடிபாகத்துல இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணுயிரி அது என்ன ஆகும்னா, மேல வரப்போ 12 மணி 1 மணிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறப்போ, சோ வெப்பநிலை அதிகமாகிறப்போ அந்த நுண்ணுயிர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பூஞ்சானம் அது வந்து எளிமையான முறையில கொல்லப்படும். இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை. மேலும் ரசாயன முறையில எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பூஞ்சான கொல்லிகள் ஆக 2 மருந்து நம்ம பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 100 கிராம், அப்படி இல்லைன்னா மேங்கோசிப் 200 கிராம் எடுத்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிப்பான் மூலமா தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில வந்து, அதாவது 1 ஏக்கருக்கான பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம என்ன நோய் பார்க்க போறோம்னா, தண்டழுகல் நோய், வேர் அழுகல் நோய். ஸோ தண்டு அழுகல் அந்த பேர்லேயே வருது பாருங்க, அதாவது அழுகின நிலையில இருக்கும். அதுவும் மெயினாக தண்டு பகுதி தான் மெயினாக வந்து அதில் அழுகின மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோயை காணப்படுது. தண்டு, தண்டுக்கு அடிப்பகத்தில் இருக்கிறது வந்து வேர். இப்போ நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சிறப்பவும் சரி, இல்லை ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குறப்போ நம்ம மண்ணில் நம்ம ஊற்றுறோம். மண்ணில் ஊற்றுறப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற்றுறதை வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும். அப்போ தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த செடியில் இருக்க மற்ற எல்லா பாகத்துக்கும் தேவையான தண்ணி இந்த சத்துக்களை அனுப்புறது தான் தண்டோட வேலை. இப்போ தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறியே கொடுக்கும், இந்த தண்டழுகல் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பச்சை கலர்ல இருக்க அந்த இலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும். ஏன் மஞ்சள் நிறமா மாறுதுன்னா, ஒளி சேர்க்கை, பசுங்கணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும். ஏன் அப்படின்னா, அதுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமா காணப்படும். அப்புறம் அதுல வந்து வர அந்த செடியில உருவாகிற பூ உருவாகிறதும் சரி, இல்ல நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசா செய்ய முடியாம எல்லாத்துலயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது இல்லாத பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா, போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை. ஏன் தண்ணி இல்லை அப்படின்னா, தண்டு அழுகி இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகிறப்போ தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா, அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். பழுப்பு நிறத்துல வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அந்த தழும்பு உள்ள இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும். அதுக்கு மேல அந்த தண்டு அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் அதிகமாகிறப்போ வெள்ளை கலர்ல பூஞ்சானம் இலைகள் மாதிரி மேல வந்து உருவாகி இருக்கும். அந்த இலைகளுக்கு மேல இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்கும். அதான் வந்து இந்த தண்டழுகல் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள். சரி, இந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா, ஒன்னு இந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்லயே இருக்கும், அந்த மண் மூலயமா பரவும். அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலை உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கு மேல வந்து பூஞ்சானம் வளர்ந்திருக்கிறது நம்ம நல்லாவே பார்க்கலாம். சரி, இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, மண்ணின் மேலே உள்ள கழிவுகள், அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிரில் நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்கணும். எப்படி அழிப்போம் அப்படின்னா, கோடை உழவு இல்லை ரொம்ப ஆழமாக நம்ம உளுறப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விதை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து 2 முறையை பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம், அப்படின்னா உயிரி கட்டுப்பாடு
அப்படின்ற முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரி கட்டுப்பாடு அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, பாக்டீரியா உயிரி கட்டுப்பாடுன்னு ரெண்டு வகை இருக்கு. அதுல பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சான உயிர், அது வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கும் இல்ல லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கும். இது நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற வேளாண்மை மையத்துல வந்து எல்லா இடத்துலயுமே இது காணப்படும். அங்க நம்ம போயிட்டு அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்க அந்த உயிரி கட்டுப்பாடு நம்ம வாங்கி

0: ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் அதை நம்ம விதையோட நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைக்கலாம். இது ஒரு வகையான முறை. இந்த உயிரி கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம் 50 கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்படி பண்றதுனால விதை மூலயமா வரக்கூடிய நோய்கள், விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை. அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 500 kg/ha ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுத்தையுமே கலந்து எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் வரணும்னா 500 kg/ha. ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம 500 kg அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம். அப்படி இடுறப்போ அதுல இருக்கிற இந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிடும். அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம்னா கார்பன் டைசிம் இல்லைன்னா திரம். கார்பன் டைசிம் திரம் 3 g/kg நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதில் நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம். அடுத்து வந்து வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம். தண்டழுகல் நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் வேர் அழுகல் நோய். இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல வேர் அழுகல் நோய்க்கு தண்ட அழுகல் நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா வேர் அழுகல் நோய் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும். அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலர்ல மாறும். அப்புறம் இந்த நிலக்கடலையோட விதை வந்து சுருங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அது மேல பூஞ்சானங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வேர் அழுகல் நோயில வேர் அதிகமாக பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிய முறையில மேலே வந்து வந்துடும். இந்த வேர் பகுதியில் நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாம் ஒரு சக்தியா இருக்கிற நிலக்கடலையில ஒரு 50 நிலக்கடலையாவது இருக்கும். ஆனா வேரழுகல் நோயில பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில பார்த்தோம்னா நிலக்கடலையோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கும். ஒரு 10 இல்லை 5 அப்படிதான் இருக்கும். மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா தண்டழுகல் நோய்க்கு என்னென்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேர்த்தி செய்யறது, அது இல்லாத நம்ம தொழு உரம் இடுறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வேரழுகல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து மண்ணில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய். நிலக்கடலையில் இலையோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும். இப்படி வரதுனால இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது, இலை மற்றும் அதில் இருக்க பூ மற்றும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நோயோட அறிகுறி இலையோட அடிப்பாகத்தில் இருக்கும். அதே மாதிரி அதோட மேல் பாகத்தில் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர்ல பூஞ்சான வளர்ச்சி கொப்புல மாதிரி வந்து காணப்படும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா காற்று மூலமா பரவும். அப்படின்னா வந்து விதை மூலமாகவும் இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர் பண்ணுறப்போ இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கலாம். அதில் தான் முன் பருவத்தில் வரும் நிலக்கடலையின் மூலம் நோய் தோன்றுகிறது. ஸோ நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு என்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குளோரோதாலோனில் 0.2% குளோரோதாலோனில், அப்புறம் மேங்கோசிப் 0.25% இந்த பூஞ்சான கொல்லி 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கலந்து தெளிப்பான் மூலமா நம்ம இலைகள் மேல தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறதுனால இந்த துரு நோயுடைய தாக்கத்தை நம்ம எளிய முறையில கட்டுப்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். நோய் காரணிகள், அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள், முன்னாடி பார்த்தது நம்ம பூஞ்சையை பத்தி பார்த்தோம், இப்ப வந்து வைரஸ் பத்தி பாக்குறோம். இந்த பூஞ்சையையும் வைரஸ் தான் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலையில அதிக அளவுல பாதிப்பு பிளஸ் இழப்பு வந்து ஏற்படுத்துது. சரி, இந்த என்ன நோய் பார்த்தோம் அப்படின்னா மொட்டு கருகல் நோய். சோ அது பேர்ல வருது பாருங்க, கருகல். அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகுன மாதிரி இருக்கும். இதுனா மொட்டு தான் அதிகமா கருகுன மாதிரி இருக்கும். அது இல்லாத இலை பகுதி பாதிப்படையும், அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே அதனால வந்து பாதிப்படையும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா இலை பெயின், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலமா பரவும். சரி, இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறுவை சம்பா பருவத்துல முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும். அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். சோ வருமன் காப்பதே சிறந்தது. நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நோய் வரதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராம தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்றது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராம தடுக்கலாம், நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம்.
1: என்ன புள்ள, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க நல்ல தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா செல்வி, நிலக்கடலையில என்னென்ன நோய் பிரச்சனைகள்லாம் நாங்க எதிர்கொள்றோமோ அதை தெளிவா எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் அருமையா தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: அப்படின்னா உனக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா?
2: ஆமா, எங்க கழனியில ஏற்படுற நோய்களை கட்டுப்படுத்த தேவையான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.

0: அடுத்ததா தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி. பழனிசாமி அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
1: கேவிகே வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. எங்கிட்ட வந்து மொத்தம் 14 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோ இல்லை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து மில்லட்டு, இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனை மரங்கள் ஜாஸ்தி. இந்த பனை மரங்களில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிற சம்மந்தமாக வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நிறையா தொழில் முனைவோர் வந்து உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீன் மதிப்பு கூட்டுதல் பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டங்கிறதுனால வந்து மீன் உற்பத்தி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் வந்து மீன் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மணியல் எக்ஸ்பர்ட், மணியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த கேவிகே ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பொது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஐசிஆர் வந்து ஒவ்வொரு கேவிகேக்கும் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள். ஸோ ட்ரைனிங் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரைனிங் உண்டு. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் வந்து விவசாயிகள் வந்து இங்கே நம்ம வேளாண் அறிவு நிலையத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் போம். அது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங்காக இருக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். இது மாதிரி இப்போ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுல கண்டினியூஸாக ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ FLE அப்படிமோ, அப்புறம் OFTம்போம். ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப மதிப்பீடு அப்படிங்கும் ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிமோ, ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். இதில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து விவசாயியோட அவங்க ஓன் நிலத்திலே வந்து போய் பரிசோதித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஐசிஆரோ இல்லை வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுது, நம்ம லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து அசஸ் பண்ணுவோம். அந்த தொழில்நுட்பம் நம்ம விவசாயிகளுடைய தேவையிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து ஐசிஆர்லேருந்து எடுத்து வந்து இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்து வந்து அதை நம்ம நிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம விவசாய நிலத்தில் டெஸ்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். இது ஒன்றும் முக்கியமானது. அடுத்த முக்கியமான மேண்டேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா முன்னணி செயல் விளக்கம், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட முன்னேறிய சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி காட்டுதல், அதிக மகசூல் கிடைக்கிற விஷயத்தை வந்து மற்ற விவசாயிகளை கூட்டு வந்து நாங்கள் காமிப்போம். இந்த பாருங்கள், இந்த விவசாயி இந்த தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணார், அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம நல்ல மகசூல் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையில் வந்து அங்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஒன்று இன்னொரு என்னன்னாக்கா அந்த FLD அந்த முன்னணி செயல் விளக்கம் நடைமுறைப்படுத்தின விவசாயி வந்து அவரும் அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவார் மற்ற விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், இது மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்க ரெடியாயிருவாங்க மென்டலி. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடைமுறைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ஐசிஆர் கொடுத்துருக்க மேண்டேட். இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிமோ. இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பெண்களோட பங்களிப்பு இன்னும் விவசாயத்தை அதிகமாக அங்கீகரிக்கப்படலை, அதனால் வந்து ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தனி டார்கெட்டாகவே அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு அஸ் பர் ஐசிஆர் கைட்லைன்ஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து கிராமப்புறத்து இளைஞர்கள். கிராமப்புறத்து இளைஞர்கள்னு சொல்கிறப்ப தூத்துக்குடி கேவிகே ஸ்கேட் வேளாண் அறிவியல்லேருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுது, மிகவும் பெருமைப்படுது. ஏன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் 1. டாரி ஜோன் 10 72 கேவிகே இருக்குது. நாங்கள் எவ்ரி இயர் இது மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த ட்ராப் அவுட்டான பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களெலாம் கூட்டு வந்து, ஸோ விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த துறைகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத, என்னென்ன ஸ்கில்ஸ் டெஃபிஷியன்சி ஆர் லேக்கிங், இது மாதிரி பசங்கள்கிட்ட இருக்குது அவங்க தேவை எரிஞ்சு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஒரு என்டர்பிரனர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூலமாக விவசாயியோட பொண்ணோ பையனோ இருந்தாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒரு கூடுதல் வருமானம் அவங்க ஃபேமிலி கிடைக்கும், இது மூலமாக வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், அது மேம்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து இப்போ ரூரல் யூத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே ஈக்குவல் ஃபோக்கஸ் வந்து பண்ணை மகளிருக்கு கொடுக்குறோம், விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வேளாண் ஆலோசனைகள் ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ்

0: முடியுமா? பயிர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, மண் மேலாண்மை, உர மேலாண்மை, இது சம்மந்தமான நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஃபீல்டு விசிட் போவோம், டயக்னோஸ்டிக் ஃபீல்டு விசிட் போவோம். ஸோ அங்கே போய் என்ன பயிர் செய்கிறாங்க, அதில் எது மாதிரி பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மண் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மற்றும் அவங்களுடைய இடுபொருள்கள், உரம் போடுறதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன உரம் போடுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, இயற்கை உரம் போடுறாங்களா, செயற்கை உரம் போடுறாங்களா, இது மாதிரி இப்போ இரிகேஷன் சோர்சஸ், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா அவங்களுடைய தேவைகள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து தோட்டக்கலை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனானா வந்து ஒரு மேஜர் கிராப், மோர் தென் 8000 ஹெக்டேரில் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். பனானா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஈகோ சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி கேவிக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்களெலாம் சேர்ந்து என்எஸ்சிபி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இவங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ பனானா குரோயர்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட் ஆகணும், அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் இருக்குது, பனானாவில் வந்து ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது, விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்லை. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பனானா மைக்ரோ நியூட்ரியன்ட் பனானா ஸ்பெஷலுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்நினோ பாதிப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை, ஸோ இந்த இப்போ எல்நினோனால் வந்து வறட்சி, உபநிலை, சலினிட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிஜென்சி பிளான்ஸ், கண்டிஜென்சி பிளான்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டு, ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் பிளான் போட்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து எல்நினோட பாதிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக வேளாண் இயந்திரமயமாக்கல், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் தொழில்நுட்பங்களை நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மெயினாக வந்து நம்ம மலையியல் துறை விஞ்ஞானி வந்து மீனில் வந்து மதிப்பு கூடுதல் சம்பந்தமாக தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூடுதல் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி, அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொதியிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது எல்லா வகையிலுமே வந்து நம்ம ஹோம் சயின்டிஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் எஃபிஓ, 12 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து நம்ம கேவிகே மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் டைரெக்டாக வான்மலை, கதிரொலி மற்றும் பெருந்தலைவர் வாழை எஃபிஓ, இந்த மூணு எஃபிஓவுக்குமே வந்து டைரெக்டாக ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் அவர் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் ஆர் வி கேன் சே டெக்னாலஜிக்கல் பேக் ஸ்டாப்பிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாடு, ஸ்கேடு வேளாண் அறிவு நிலையம் வந்து பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங், ஸோ இது மூலமாக வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணை மகளிர் மற்றும் இந்த ரூரல் யூத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் விரிவாக்கம், ஸோ ஆல் சோசியல் மீடியா அண்ட் ஐசிடி டூல்ஸ், மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செயல் விளக்க அலகுகள், ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 டெமோ யூனிட்ஸ் இருக்குது, 30 டெமோ யூனிட்ஸ் இங்கே ட்ரைனிங் வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கூட்டு போய் காமிப்போம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஒர்க் இன் அ கன்வர்ஜன்ஸ் மோட் டு அச்சீவ் அவர் டார்கெட்.
1: என்ன வள்ளி, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை பத்தி அந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல
2: செல்வி. இந்த விவசாயம், விவசாயம் சார்ந்த பயிற்சிகள்லாம் கத்துக்கிறேன்னு என் கடைக்கு வரவங்க நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் இந்த கேவிக்கையில என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நானும் விவசாயம், விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் இங்க பயிற்சிகளை எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இங்க வந்ததுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா செல்வி கிளம்புவோம்.
1: வாப்பில கிளம்புவோம்.
2: அட, நீ நோட்லயும் குறிப்பெடுத்து வச்சுக்கிறல்ல, நல்ல விஷயம். இனி நானும் இது போல கூட்டத்துக்கு வரும்போது நோட்டும் பேனாவும் கொண்டு வந்துடுறேன்.
1: அட, அப்படின்னா இனிமே கூட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. நேர்கள் இதுவரை

0: வெளியிட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணா, இது நல்லா இருக்கே.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வாழ்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று அவர் கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வவுசியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு

0: தீர்ப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சானை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் நேயர்கள் கேட்கலாம் திரைகானம். வண்டிச்சோலை சென்றாஸ் திரைப்படத்தில் சாகுல் அமீத் பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை தொடரும்.

0: China Masters today as they reached the men's doubles final. Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reiterates 7.8% GDP growth amid global uncertainty reflects India's economic strength. Addresses SRCC students in New Delhi. President Draupadi Murmu stresses teachers' role in nurturing independent thinkers to create future entrepreneurs and scientists. India and Nepal continue joint operation to rescue people trapped inside hydropower project tunnels in Nepal hit by flash floods. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். சித்ராவின் குரலில் ஒலிக்கும் பாடலின் படம் இதயத்தை திருடாதே.

நேரம் 9:30. நேயர்கள், திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் மாப்பிள்ளை.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒழித்த பாடலின் படம் ஷிவா ஒழிக்கும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில் பெண்புத்தி முன்புத்தி திரைப்படத்திற்காக.

0: ஒழிக்கும் பாடலின் படம் மாப்பிள்ளை பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: வேறு வேலை உனக்கு இல்லையே, என்னை கொஞ்சம் கா

மகேஷ் சக்கரதார் பிரசுத்து. தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக தாக

தக்தும் கிட்டக் கதா கிட்டக் கிட்டதா கிட்டக் தக்தும் கிட்டக் கதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக் கிட்டதா கிட்டக்

தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்கிடுத்து தாக்

தகரு டெக்கிட்டு கதகதிகனதா.

பரமேஷ் சக்கரதா.

யமுனா கே தட மந்த மந்த கதி ஜலி ஜாத் வர்ஷ பான துராலே லட்சகத திருகத ஜலத பாங்க சித் வன திபியாரி சந்திர சமக சபலாசி சமகத சந்திரமுகி ராதாரா தாராதா யமுனா கே தட மந்த மந்த கதி ஜலி ஜா வர்ஷ பான துராலே லட்சகத திருகத ஜலத பாங்க சித் வன திபியாரி சந்திர சமக சபலாசி சமகத சந்திரமுகி ராதாரா தாராதா யமுனா கே தட மந்த மந்த கதி ஜலி ஜாத் வர்ஷ பான துராலே லட்சகத கிரகத ஜலத பாங்க சித் வன அதி பியாரி சந்திர சமக சபலாசி சமகத சந்திரமுகி ராதாரா.

ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.6°C இயல்பானது. குறைந்த அளவு வெப்பநிலை 26.4°C, இயல்புக்கு 0.5° கூடுதல். பெய்த மழை அளவு 0.1 mm. நிலவிய ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3°C, இயல்புக்கு 1.6° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.8°C, இயல்புக்கு 1.4° கூடுதல். நிலவிய

அதிக அளவு வெப்பநிலையாக 35-36°C, குறைந்த அளவு வெப்பநிலையாக 26-27°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைக்காலம். 9:00 இசைப்பெட்டகம். குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மேண்டலின் இசை. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மேல் இசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கணிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 இசை பயிற்சி. கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல். ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாசினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம். 4:00 கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர் பி விசேஷ். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5:00 குட்டீஸ் நேரம். மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர் தினம் குறித்த பி எஸ் சச்சிதானந்த் அவர்கள் வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம் விஸ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் குறித்த காருண்யன் சரவணன் வழங்கும் உரை. 5:30 கிராமிய தென்றல். என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது துரியன் வாது தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம். 10:00 ரவி வாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா. என் ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு.

0: 101.1 FM கோல்டில் 1:10 இசை மலர். ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை. வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்களின் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi today said India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength. He said India has come a long way from policy paralysis to policy dynamism. Addressing the gathering at the centenary celebrations of Sri Ram College of Commerce, SRCC, in New Delhi, Mr. Modi said the world is watching India become the fastest growing major economy. Contrasting past struggles with today's achievements, the Prime Minister emphasized that terrorism has been defeated with armed forces.